நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கானமூர்த்தி.

0: கானமூர்த்தி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 7வது குறட்பா.
3: என் விலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம்.
2: எலும்பு இல்லாத புழுக்கள் முதலியவற்றை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தும்.

அலி வானொலி அலை வரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதினு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, மடல் மாணிக்கம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 சுழல் விளக்கு தொடர்ந்து காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர்

இதில் சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு இதயம் தொட்ட பாடல்களாய் இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் தமிழின் வேரும் விழுதும். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தின் அமைச்சர் பி உதயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் போடு ஆட்டம் போடு. 10:30 அழகன் அழகி ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் சரிகம ரசிகம. நட பைரவி ராகத்தில் அமைந்த திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:30 ஸ்டம்ப்ட். இன்று பகல் 12:10 மங்கையருலகம் எனது பிடிவாதம் என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்கும் நேரலை. 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் ஓட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவர்கள். 2:30 மணி மலர் சிறுவர் இசை மேடையில் என் எஸ் சுமத்யுதி அவர்களின் பாட்டு. தொடர்ந்து திருச்சி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 3 மணிக்கு இசைத்தூரல். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை. 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம். 6:15 உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். இன்றிரவு 7 மணிக்கு சயின்ஸ் பீடியா மருந்தாக்கவியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள் தரும் தகவல்கள். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45 இரவு 7:25 உழவர் உலகம் மைக்ரோ கிரீன்ஸ் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லைமாறன் அவர்கள். இன்றிரவு 8:05 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் குறித்த நிலவரம். தொடர்ந்து வான் அலைகளில் என்றும் வாலி கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் பகிர்வுகள் இடம்பெற கேட்கலாம். 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி நமது முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு அரங்கி செயல் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் தாளவாத்திய நிகழ்ச்சி சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்க இசை வி விக்னேஷ் அவர்கள் கடம். இன்றிரவு 7:10 நீலகிரி மாவட்ட செய்தி மடல். இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டியோபிரெட் மிர்ஷா அவர்களின் சித்தார் இசை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை மரபிசையோடு பன்னிசை மெல்லிசையோடு திரை இசை பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல. அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சிராப்பள்ளி வானொலி இது நேயர்களுக்காக நேயர்களால். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன் பாடியோரியஸ் ஜானகி குழுவினா்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்.

0: அணிவுடையன் இன்சொலன் நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற என்று பாடினார். பணிவு உடையவராக இருத்தலும் இன்சொல் கூறுதலும் தான் ஒருவருக்கு அணிகலன் என்று தெளிவாக்கினார். நம்பிக்கையான சொற்களும் நன்மைகளை மட்டுமே கருதிய எண்ணங்களும் நாளும் நம்மை வெற்றியின் திசையில் அழைத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் எழுதிய கடைசி நூல் நல்வாழ்வு. அந்த நூலில் மன வலிமை வேண்டும் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, உலகத்தால் சுற்றுப்புறத்தால் அமையக்கூடிய வாழ்க்கை பகுதி. இரண்டு, உடம்பால் அமையும் பகுதி. மூன்று, மனத்தால் அமையும் பகுதி. இவற்றில் மூன்றாவதாக கூறிய கருத்து மிக முக்கியமானது. மனத்தை திருத்தி செம்மைப்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நடலை அல்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றார் திருநாவுக்கரசர் பெருமான். இன்பமே என்னாலும் என்று நினைக்கும் உடன்பாட்டு சிந்தனை தான் நம்மை நாளும் நாளும் உயர வைக்கும். புதுக்கவிதை ஒன்றில் கவிஞர் திருமலை சோம அவர்கள் எழுதினார், நீந்த தெரிந்த பறவை நான், சிறகுடிந்த போதெல்லாம் தண்ணீரில் நீந்தி பிடைக்கின்றேன், நீரில் மூச்சிறைக்கும் போது தரையில் தப்பிக்கின்றேன், தரையில் தடைகள் வந்தாலும் மீண்டும் சிறகு விரிக்கின்றேன். தம்மை ஒரு பறவையாக உருவகம் செய்து கொண்டு வாழ்வில் எதிர்கொள்ள நேரும் தடைகளையும் சோதனைகளையும் தடந்தோன் துணையுடன் சாதனைகளாக மாற்றிக்காட்டும் வல்லமையை அவர் அந்த கவிதையில் போற்றி பாடுகிறார். தடைகளை தாண்டும் துணிவு வந்துவிட்டால் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பூமியும் நம்மை வாழ்த்தும் என்பது உண்மை. பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ. இப்படி வித்தியாசமாக சிந்தித்து கூறினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிப்பவர்கள் என்றும் தோற்பதில்லை என்பதுதான் உண்மை. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சங்கப்பாடல். வாழ்வில் அழகு நிலைக்காது, சேர்த்து வைக்கும் செல்வம் நிலைக்காது, ஆனால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் எப்போதும் நிலைத்து நிற்கும், புகழ் குவித்து நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். ஒருவர் எண்ணியபடி செயலாற்றுவதில் உறுதி உடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் என்பது அந்த குறளின் பொருளாகும். எனவே எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் தெளிவாக இருப்போம். இப்போது வெற்றியின் வழிகளாக சிலவற்றை கவிதை மொழிகளில் காண்போம். அன்பை பகிர்ந்திடு, உலகு கை தரும். ஆற்றல் கொட்டிடு, சாதனை வழி தரும். கடமைகள் புரிந்திடு, காலம் வாழ்த்து தரும். பகைமை நிறுத்திடு, பண்புகள் மெருகு தரும். சோம்பலை தகர்த்திடு, சுறுசுறுப்பு மின்னிடும். அச்சத்தை விரட்டிடு, வலிமை ஒளிவிடும். சிந்தனையில் குளித்திடு, செயல்கள் மணக்கும். புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும். ஆம், புது வழி தேடிடு, வெற்றிகள் கை குலுக்கும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

கடினமான தருணங்களில் இறைவனை முழுமையாக நம்புங்கள். மகிழ்ச்சியான தருணங்களில் இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவிப்போம். இவை நமக்கு வாழ்வில் வெற்றியை உருவாக்கும். இந்த வரிகளோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஆனந்தராகம். 6:15 ஆனந்தராகம் தரும் முதல் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

பேராற்றல் படைத்தவைகளுள் பெரியது பிரார்த்தனை. 6:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் ஆனந்தராகத்தோடு. நிகழ்ச்சியில் இனி ஜோதி டமாரிஸ் பாடிய பாடல்.

திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசலிக்க சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146 ஆண்டு பங்கு பெருவிழாவில் இன்று மாலை 6:15 கண்டிப்பும் கருணையும் காக்கும் கடவுளின் கனிவான செயல்பாடுகள் என்ற தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். திருச்சி உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் இன்று திருப்பாவாடை நிகழ்ச்சி. காலை 7 திருமடை பள்ளியிலிருந்து தளிகை, காலை 10:45 தளிகை அமுது செய்தல். கடவுளின் ஆணையை நிறைவேற்றுபவர் மேலோனாகிறார். 6:30 அனந்தராகம் தரும் பாடல் சுலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

கடவுள் மீது நாம் செலுத்தும் ஆழ்ந்த பக்தியும் அளவில்லாத அன்பும் நம்மை நல்வழிப்படுத்துகிறது. இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்திமனம் வீசி சென்றது ஆனந்தராகம். மீண்டும் ஆனந்தராகம் நாளை காலை மணி 6:15 மணிக்கு.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 2 சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உழவே தலை நிகழ்ச்சியில். இன்று உங்களுக்காக ஒரு கடுதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட ராம தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும்.

0: மடல், நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை எப்படி பங்கீடு செய்கிறோம், எப்படி திட்டமிட்டு வேலைகளை செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு நமது வெற்றி. நம்ம உடம்பு இருக்கே இயற்கையாகவே நேரம் தவறாமல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமது உள்ளுறுப்புகள் என்ன செய்கிறது, எப்போது எப்படி செய்கிறது, எதெது செய்கிறது என்பது நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே வெளிச்சம். அப்படி ஒரு மர்மம், மர்மமா இருந்தது இப்போ வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. இது அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்டது. அதாவது கால கடிகாரம் இயங்குவது போல உயிரியல் கடிகாரம் என்ற ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கணும், பயாலஜிக்கல் கிளாக்ங்கிறாங்க. அது என்ன பயாலஜிக்கல் கிளாக், உயிரியல் கடிகாரம்?
1: திருப்புரம்பியம் ராம தியாகராஜன் ஐயா,
0: உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நுரையீரலுக்கான நேரம். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது, இறந்த செல்களை வெளியேற்றுகிறது, தன்னை பாதுகாத்துக் கொள்ள துடிக்கிறது. இதற்கு ஒத்துழைக்க நாம இந்த அதிகாலை நேரத்துல எழுந்து தியானம் மூச்சு பயிற்சி செய்தால் முழு ஆரோக்கியம் பெறலாம். காலை 5 மணி முதல் 7 மணி வரை பெருங்குடலின் நேரம். இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்காம உணவு கழிவுகளை வெளியேற்ற நாமும் முயற்சிக்க வேணும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றுக்கான நேரம். உண்ணும் உணவை ஜீரணிக்க அமிலங்களும் நொதிகளும் சுரக்கும் நேரம். இந்த நேரத்துல கண்டிப்பா காலை உணவை சாப்பிட்டுடணும். சாப்பிடலன்னா அமிலமும் நொதிகளும் அசிடிட்டி உண்டு பண்ணி பல சிரமங்களை ஏற்படுத்தும். காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை மண்ணீரல் நேரமாம். காலை உணவை ஜீரணம் செய்து சத்துக்களை பிரித்தனுப்பும் நேரம். முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரை இதயத்துக்கான நேரம். உடலின் நீர் சத்துக்கள் குறையாம பாத்துக்கணும். அதிக மன அழுத்தம், கோபம் போன்றவற்றை தவிர்க்கணும். பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை மதிய உணவு நேரம். கண்டிப்பாக இந்த நேரத்துல சாப்பிட்டுடணும். நல்லா மென்னு அரைத்து ருசித்து ரசித்து சாப்பிடணும். பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை சிறுநீரகத்திற்கான நேரம். சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்கக்கூடாது, எப்படியாவது வெளியேற்றிடணும். மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரம். இந்த நேரத்துல நடைப்பயணம், உடற்பயிற்சி, அதிக வேலை செய்வது போன்றவற்றை கடைபிடித்து உடலில் உள்ள நீர் கழிவுகள் வெளியேற மாதிரி பாத்துக்கணும்.
1: ராம தியாகராஜன் ஐயா,
0: இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை இதயத்திற்கான நேரம். மறுபடியும் இரவு உணவை 7 மணிக்கு முன்பாக சாப்பிட்டுடணும்னு சொல்றாங்க. எங்க 7 மணிக்கு முன்னால சாப்பிடுறோம்? இதயத்திற்கு மேலே பாதுகாப்பாக இருக்கும் பெரிகார்டியம் என்னும் மேற்பகுதி தன்னிடம் உள்ள கழிவுகளை, அழுக்குகளை வெளியேற்றும் நேரம். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை பித்தப்பை நேரம். பித்த நீர் சுரந்து செரிமானம் நடைபெறும் நேரம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை லிவர் நேரம். இந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் அவசியம். அப்படி தூங்காமல் விழித்திருந்தால் ஃபேட்டி லிவர், ஹார்ட் அட்டாக், ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். ஆகவே எல்லாரும் இந்த உயிரியல் கடிகாரத்தை பின்பற்றணும். பின்பற்றினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இடையில சத்துள்ள உணவு, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், பயறு வகைகளை எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம், மாடி தோட்டம் குறித்த ஒரு நாள் நிலைய பயிற்சி இம்மாதம் 21ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நமது வீட்டின் அன்றாட தேவைகளுக்கேற்ப காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுடன் பலதரப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மாடித்தோட்டம் அமைப்பு, செயல்முறை, வளர்ப்பு ஊடகங்கள், குழித்தட்டு நாற்றங்கள், பழச்செடிகள் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் செயல் விளக்க பயிற்சி மற்றும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் நமது அன்றாட ஊட்டச்சத்து தேவை பூர்த்தி செய்யப்படுவதோடு ரசாயனம் இல்லாத உணவு கிடைக்க பெறுகிறது. இதில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் 0431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 என் மீண்டும் ஒருமுறை 0 4 3 1 இது திருச்சிராப்பள்ளியின் முன் இணைப்பு எண்.

29 62 854, மற்றொரு எண் 98 43 21 88 18. எண் மீண்டும் ஒருமுறை 98 43 21 88 18 ஆகிய எண்களை அலுவலக நேரங்களில், அதாவது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிக லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடிப்பட்டத்தில் மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டல். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கூத்தர் கே அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற உள்ளது. இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் மைக்ரோ கிரீன்ஸ் நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லைமாறன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள். சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 21 தேதி வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படும். இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள் தேர்வு, குடியிருப்பு மற்றும் பண்ணை அமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, சுத்தம், வளர்ப்பு, சந்தைப்படுத்துதல் மேலாண்மை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற சேலம் மாவட்ட முன் இணைப்பு எண்ணோடு 24 10 408. எண் மீண்டும் ஒருமுறை 0427 என்ற சேலம் மாவட்ட முன் இணைப்பு எண்ணோடு 24 10 408 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட

0: கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சி திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லை பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும் கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார்பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து

0: அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர் தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரை இறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நிறவெறிக்கு எதிராக போராடிய தென்னாப்பிரிக்க

தலைவர். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அறப்போர் செய்து 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். உண்மையும் நேர்மையும் இவரை நோபல் பரிசு பெறும் அளவு உயர்த்தியது. உலகின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவரான நெல்சன் மண்டேலா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1918. இந்தியாவின் பாரத ரத்னா உள்ளிட்ட உலக நாடுகளின் 250க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இன்று கவிஞர் வாலியின் நினைவு நாள். ஆண்டு 2013. கந்தனின் அடியொற்றி கலையுலகில் கால்பதித்த கவிஞர். கற்பகமாய் அத்தை மடியில் கவியாடி விளையாடியவர். திருவரங்கத்து ரங்கராஜன் திருச்சி வானொலியில் திறமையினை நிரூபித்தவர். மெல்லிசை வாணரிடம் தன் சொல்லிசை கற்பனைகளை செதுக்கியவர். காற்று வாங்கப் போனாலும் கவிதை வரம் வாங்கி வந்தவர். கண்ணுக்கு விருந்தாய் கலை

இன்று கவிஞர் வாலியின் நினைவு நாள். ஆண்டு 2013. கந்தனின் அடியொற்றி கலையுலகில் கால்பதித்த கவிஞர், கற்பகமாய் அத்தை மடியில் கவியாடி விளையாடியவர், திருவரங்கத்து ரங்கராஜன் திருச்சி வானொலியில் திறமையினை நிரூபித்தவர், மெல்லிசை வாணரிடம் தன் சொல்லிசை கற்பனைகளை செதுக்கியவர், காற்று வாங்கப் போனாலும் கவிதை வரம் வாங்கி வந்தவர், கண்ணுக்கு விருந்தாய் கலை ஓவியம் தீட்டிய மாலி போல் கருத்துக்கு விருந்தாகும் கலை காவியம் படைத்தவர் வாலி. நினைவு நாடாக்களால் காலக்கனவை புதுப்பித்த புத்திசாலி. கவிஞரின் கிருஷ்ண விஜயமும் பாண்டவர் பூமியும் படைப்பிலக்கிய பெருமை கூறும். தலைமுறைகள் தாண்டியும் தொய்வில்லாமல் திரைப்பாடல்களில் பயணிப்பார் இவர். வாலிப வாலியாய் என்றும் நிலைத்திருப்பார். இன்று தமிழ்நாடு நாள். 1967 ஜூலை 18 அறிஞர் அண்ணாவால் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் இன்று. இன்றைய நாள் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஹிந்தி திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் ராஜேஷ் கன்னா நினைவு தினம் இன்று. ஆண்டு 2012. ஹிந்தி திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார். 2 வருடங்களில் 15 வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர். ஆக்ரி கத் திரைப்படம் மூலம் 1966 திரையுலகில் அறிமுகமான இவரை 1969 வெளியான ஆராதனா திரைப்படம் பிரபலமாக்கியது. தொடர்ந்து வெளிவந்த அமர் பிரேம், ஆனந்த், கட்டி பதங் போன்றவை ராஜேஷ் கண்ணாவின் சிறப்பான திரைப்படங்கள். தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த சௌந்தர்யா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1972. பொன்னுமணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் தென்னிந்திய மொழிகளில் 100 திரைப்படங்களில் நடித்துள்ளார். திரைப்பட பின்னணி பாடகர் சுக்விந்தர் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1971. 1998 மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தில்சே திரைப்படத்தில் இடம்பெற்ற சையா சையா பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது பெற்றவர். ஸ்லம்டாக் மில்லினர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஜெய் ஹோ பாடல் மூலம் சர்வதேச அளவில் புகழ் பெற்றார். 2014 விஷால் பரத்வாஜ் இசையமைத்து வெளியான ஹைதர் திரைப்பட பாடலுக்கு தேசிய விருது பெற்றார்.

தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வருகிறது. அதன் மூலம் உலக அளவில் 38க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நமது வர்த்தகம் எளிதாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக மண்டலத்தை உருவாக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஜவுளி, தோல் பொருட்கள், ஆடை மற்றும் காலணிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்து வந்த 12-17% வரையிலான வரிகள் நீக்கப்பட்டுள்ளதால் இந்திய வணிகர்களின் போட்டி திறன் மேம்பட்டுள்ளது. பொறியியல் தயாரிப்புகள், மருந்துகள், ரசாயனப் பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற முக்கிய துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவில் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் செய்யப்பட்டுள்ள விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆபரணங்கள், மருந்துகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்துள்ளது. நீண்டகால கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை வாயு விநியோகத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதால் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் தடையின்றி பூர்த்தியாவதுடன் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ஜவுளி, தோல் பொருட்கள், நகைகள் மற்றும் பொறியியல் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்துறைகள் பயனடைகின்றன. நம் நாட்டின் 6000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் ஆஸ்திரேலிய சந்தைக்கு எவ்வித இறக்குமதி வரியும் இன்றி செல்கின்றன. இதனால் ஆஸ்திரேலியாவில் இந்திய பொருட்களின் விலை குறைந்து சந்தை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய மென்பொருள் வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கணக்காளர்கள் போன்ற சேவை துறையினருக்கு ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய எளிதான வாய்ப்புகள் மற்றும் விசா நடைமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடனான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, கிழக்கு திமோர் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் நாடுகளுடனான சரக்கு மற்றும் சேவை வர்த்தக ஒப்பந்தம் என இந்தியா பல வணிக பரிவர்த்தனைகளுக்கான ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. இவற்றின் மூலம் இந்திய சந்தைகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. வரி குறைப்பு செய்யப்படுவதால் சர்வதேச போட்டியாளர்களோடு போட்டியிட்டு குறைந்த விலைக்கு இந்திய பொருட்களை சந்தைப்படுத்த முடிகிறது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க முடிகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது. திறன் வாய்ந்த நிபுணர்கள் கிடைக்கிறார்கள். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் முத்தாய்ப்பாக இங்கிலாந்து நாட்டுடன் செய்யப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவும் இங்கிலாந்தும் பல நூற்றாண்டுகளாக வரலாறு, அரசியல், வணிகம் ஆகியவற்றின் வழியாக ஒன்றோடொன்று உணர்வு பூர்வமான பந்தம் கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்றன. காலனித்துவ ஆட்சியின் கசப்பான அனுபவங்களை தாண்டி இன்று இரு நாடுகளும் சமமான பங்காளிகளாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. அந்த பயணத்தில் முக்கியமான மைல்கல்லாக இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களை தாண்டி வெற்றிகரமாக நிறைவடைந்து தற்போது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இரு நாடுகளின் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கான அடித்தளமாகவும் திகழ்கிறது. 2025 ஜூலை 24 அன்று இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்து சந்தையில் அதிக அளவிலான சுங்க வரி சலுகைகள் கிடைப்பதாகும். இதன் மூலம் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், மருந்துகள், நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகள் பெரும் பயனடையும். சுங்க வரி குறைவதால் ஏற்றுமதி அதிகரித்து உற்பத்தியும் விரிவடையும். இதன் மூலம் நமது தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட சேவை துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்திய நிபுணர்கள் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு இங்கிலாந்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மேலும் விரிவடையும். இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல பலன்களை பெறும்.
உலகத்தரமான சந்தையை எளிதாக

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: உலகின் ஆகப்பெரிய மனித வளத்தை கொண்ட நாடாக வளர்ந்துள்ள இந்தியா சர்வதேச நாடுகளுடன் நெருக்கமான நட்பையும் ராஜதந்திர உறவையும் நேர்த்தியாக உருவாக்கி வருகிறது. ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதன் வர்த்தகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பொருளாதார மேம்பாடு, உற்பத்தி திறன், மனிதவள குறியீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகம் ஒரு குடையின் கீழ் சுருங்கி வருகிறது. ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருள் இன்னொரு நாட்டுக்கு தடையின்றி செல்லும் வகையில் கொள்கைகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன. இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா பல்வேறு நாடுகளோடும் கூட்டமைப்புகளோடும்

0: அணுகும் வாய்ப்பும் உருவாகும். ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலம் புதிய தொழில் முனைவோர் உருவாகவும் வேலைவாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்புள்ளது. மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலம் உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2030 இருதரப்பு வர்த்தகம் 11.5 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்ற தொழில்முறை நிபுணர்கள் எளிதான பயண வசதிகள் மற்றும் விசா சலுகைகளால் பயன்பெறலாம். இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஆயத்த ஆடை தொழிலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்கள் 9% வரை செலவு குறைப்பை பெற முடியும். மேலும் பின்னலாடை ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து விதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான 70% வரையிலான வரிகள், கடல்சார் பொருட்கள் மீதான 21% அதிகமான வரிகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல் மற்றும் காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரையிலான வரிகள் மற்றும் ஜவுளி வகைகள் மீதான சுமார் 12% வரிகள் பூஜ்யமாக குறைக்கப்படும். இது இங்கிலாந்து சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இனி 1100 மேற்பட்ட ஜவுளி மற்றும் ஆடை பொருட்களை இனி சுங்கவரி இல்லாமல் ஏற்றுமதி செய்ய முடியும். திருப்பூர், கோவை போன்ற ஜவுளி ஏற்றுமதி மையங்களுக்கு விதிமுறை செலவுகள் குறைவதோடு தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு சந்தையை விரைவாக அடைய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி துறைகளில் கூட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வாகன உற்பத்தி மையம் மற்றும் கோவை பொறியியல் ஏற்றுமதி நிறுவனங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இணையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். மேலும் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு முன்பு 16% வரை இருந்த சுங்கவரி முழுமையாக நீக்கப்படும். இதன் மூலம் வேலூர் மற்றும் ஆம்பூர் தோல் தொழில் மையங்கள் வலுப்பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடல்சார் உணவுப் பொருட்களுக்கு 4.2% முதல் 8.5% வரை இருந்த சுங்கவரி நீக்கப்படும். இதன் மூலம் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் இருந்து கடல் உணவு ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணமாகும். இது நடைமுறைக்கு வருவதன் மூலம் இரு நாட்டின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன. இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். பல துடிப்பான துறைகள் இங்கிலாந்தின் சந்தையில் இனி வலுவாக நுழைய முடியும். தொழில்நுட்பம், தொழில்துறை சேவைகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் திறமையான இந்தியர்கள் அங்கு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஏற்றுமதி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, முதலீட்டு விரிவாக்கம், சேவைத்துறை முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் திறன் இந்த ஒப்பந்தத்திற்கு உள்ளது. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினால் இந்திய பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: நேரம் 7:10. இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. பூவின் மொட்டுக்கள் போல மௌனமாக இல்லாமல், மலர்ந்த பூக்கள் போல எப்போதும் சிரித்து கொண்டே இருப்போம். அனைத்தையும் அன்பால் வெல்வோம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் எப்போது கேட்கலாம் காலை மலர்.

0: கேட்டிணைந்திருக்கிறோம். இது காலை மலர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

0: பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை சிலிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டிருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான

0: போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் பூரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2-3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 7:25. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர்.

நேரம் 7:30 நிமிடம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். மின் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி ஜங்ஷன் உறையூர் பகுதிகளில் இன்னைக்கு காலையில் மின் தடை செய்யப்படுவதாக மின்வாரியம் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கிரீட் துணை மின் நிலையத்திலிருந்து பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி மத்திய பேருந்து நிலையம், வஉசி சாலை, ஆட்சியரக சாலை, ராஜா காலனி, குமிளித்தோப்பு, கல்லாங்காடு, பெரிய மிளகுப்பாறை ஜங்ஷன் பகுதியில் வில்லியம் சாலை, ராயல் சாலை, கண்டிதெரு, கான்வென்ட் சாலை, பேர்ட் சாலை, பாரதியார் சாலை, மேலப்புதூர், குட்ஷெட் ரோடு, புதுக்கோட்டை சாலை, ஜங்ஷன் ரயில்வே மேம்பாலம், சென்னை பிளாசா, தலைமை தபால் நிலைய பகுதிகள், முதலியார் சத்திரம், காஜாபேட்டையின் ஒரு பகுதி, உறையூர் மேட்டு தெரு, கல்நாயக்கன் தெரு, வாலாஜா பஜார், பாண்டமங்கலம், பயலூர் சாலை, கனரா வங்கி காலனி, குமரன் நகர், சிண்டிகேட் வங்கி காலனி, பேங்கர்ஸ் காலனி, ஸ்ரீனிவாச நகர், ராமலிங்க நகர், தெற்கு வடக்கு கீதா நகர், அம்மையப்பர் பிள்ளை நகர், எம்எம் நகர், சண்முகா நகர், ரெங்கா நகர், உயர்கொண்டான் திருமலை, கொடாப்பு, வாசன் நகர், சோழங்கநல்லூர், உறையூர் வெக்காளியம்மன் கோவில் பகுதிகள், ஃபாத்திமா நகர், குழுமணி சாலை, நாச்சியார் கோவில், பொன்னகர் கருமண்டபம் இருபுறங்களும், செல்வநகர், ஆர்எம்எஸ் காலனி, தீரன் நகர், பிராட்டியூர், ராம்ஜியூர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் அறிவித்துள்ளது.

0: நேரம் 7:35. திருச்சிராப்பள்ளி வானொலியில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். காலை மலரில் இனி கேட்கலாம்.
1: நல்ல விஷயங்களை சிறு வயசுல இருந்தே பழக்கிட்டோம்னா அது அவங்க காலத்துக்கும் மாறாம நிலைச்சிருக்குங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்க்கைய இன்னும் அழகாக்குங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம் இன்னைக்கு.

0: மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். சில குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுனாலே பிடிக்காது, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் டாக்டர்?
1: ஜூன் மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வரிசையா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு. குழந்தைங்க விஷயத்துல கூட நம்ம வந்து சரி அவங்க லீவ் முடிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில பேரண்ட்ஸ் வந்து விட்டு கொடுத்து போறாங்க. பட் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வர அளவுக்கு எங்க ஆகுது அப்படின்னா, கரெக்டா 10th 12th படிக்கிற பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னா, அப்பதான் வந்து 9th வரைக்கும் கூட ஒன்னும் தெரியாது. ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமா அவங்க போயிட்டு இருக்கவங்க திடீர்னு 10th படிக்கணும், 12th வந்து நீ படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த பதட்டம் ஜாஸ்தி ஆகும்போது அப்ரோச் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், அதாவது அவங்களே அவங்கள தேத்திக்குவாங்க, ஓகே ஒன்றும் இல்லை நம்ம போய் தான் ஆகணும், ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு காலையில இன்ஃபென் யூனிஃபார்ம்லாம் போட்டு கூட கிளம்பிடுவாங்க. பட் ஸ்கூல் பஸ் வரும்போதோ இல்லை வாசல் விட்டு இறங்கும் போதோ ஒரு பயம் வந்துடும், அழுக வந்துடும், அவங்களால போக முடியாது, போக வேணான்றதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னவா இருக்கும், நடிக்கிறான் நடிக்கிறா ஸ்கூலுக்கு போக கூடாதுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றது ஒரு வீம்புக்கு பண்றாங்கன்னு எடுத்துக்குவாங்க. ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வீம்புக்கு பண்றாங்கன்னு இருந்தா கூட அதை ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறது தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த பதட்டம் இருக்கும், ஒரு ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் முடிஞ்சோடனே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காசஸா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் ப்ரெஷரு, படிச்சே ஆகணுன்ற ப்ரெஷர் இருக்க குழந்தைங்களுக்கு இது இருக்கு. அதர் தென் தட் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, புல்லிங் இருக்கா, மித்த குழந்தைங்க வந்து இவங்களை ஏதாவது வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்களா, இல்ல வந்து ஒரு வம்பிழுக்கிற மாதிரி பேசுறாங்களா. ஒரு குழந்தை எல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லும்போது சைக்காலஜிஸ்ட் பார்த்தாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் நிறைய பேர் பார்த்தாங்க, கடைசியா வந்து பார்த்தா அந்த குழந்தைய வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஏதோ பிள்ளைங்க வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரியா அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துல அந்த குழந்தை வந்து பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த புல்லிங் எதுவும் இருக்கா, வேற ஏதாவது அபியூஸ் ஏதாவது இருக்கா, யாராவது வந்து அவங்கள வந்து தப்பா நடந்துக்கிறாங்களா அவங்க கிட்ட, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ரொம்ப கண்காணிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் ரெஃப்யூசல ட்ரீட் பண்றதுக்கு பாக்கணும். சோ எடுத்தோடனே குழந்தை வந்து வீம்பு பண்ணுது போக மாட்டேங்குது அப்படின்றது மட்டும் இல்லாம மித்த சோசியல் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கவனிக்கணும். ஸ்கூல்ல ஏதாவது ப்ராப்ளமான்னு போய் பேசணும். பேரண்ட் தான் வந்து குழந்தையோட கார்டியன் அப்படின்றதுனால என்ன நடந்தாலும் பேரண்ட் கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். அதை தவிர என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போடும்போது நிறைய ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது வந்து பைலப் ஆயிடும். அப்போ அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, ஏசியில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சுகம் அப்படி கிடைச்சிரும். இதை வந்து நம்ம ஒரு ரிவார்ட் மாதிரி ஆயிடுது இல்லையா, அதனால என்ன ஆகுதுன்னா திருப்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், புல்லிங்கோ இல்லை அப்யூஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, குழந்தையும் ஒன்றும் பெருசாக சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் போக மாட்டேன்றது ஒரு பழக்கம் ஆயிடக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு மூணு நாள் போகாதவங்க அப்படியே மாசக்கணக்கில் போக மாட்டாங்க, அப்படியே ஒரு வருஷமே ஓடிடும், ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இது மாதிரி ஆயிடும். ஸோ ஆஸ் அர்லி ஆஸ் பாசிபிள் திருப்பி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் ஒரு பேரண்ட்டுக்கு முக்கியமான விஷயம். போறப்போ போய் கூட இருக்கலாம், ஒரு நாள் லேட்டா போனாலும் பரவாயில்லன்னு டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டு அனுப்பலாம். ஸ்கூல் வாசல்லே கூட நம்ம ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு கூட வரலாம். பாயிண்ட் இஸ் எவ்வளவு சீக்கிரமா அவங்களை திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. பட் அதுக்காக அவங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லையா அப்படின்றத கவனிச்சுட்டு மட்டும் அவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஸ்கூல் ரெஃப்யூசல நம்ம அட்ரஸ் பண்றது பேரண்ட்ஸோட பிக்கஸ்ட் சேலஞ்ச், பட் இட் கேன் பி அட்ரஸ்ட்.
0: மனநல ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க, இது காலை மலர். இதை தெரிஞ்சுக்கலாம் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 13,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதை தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.10 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 98 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலியிலே கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர். இனி தெரிஞ்சுக்கலாம் உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். காய்கறிகள் கிலோ ஒன்றிற்கு தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 40, முச்சைக்காய் 70, சுரைக்காய் 20, சௌச்சௌ 86, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, கருணைக்கிடங்கு 96, சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 145 ரூபாய், எலுமிச்சை 1 பழம் 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் அறிந்தோம்.

கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காலை மலர் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை காலையில் 6 மணி முதல் 8 மணி வரை காவிரியில் அம்மா மண்டப படித்துறையில் தூய்மை பணி நடக்க இருக்குது. இதில் மா காவிரி தன்னார்வ குழுவினரோட சமூக மக்களும் திரளா பங்கேற்று நதிகள் நீர்நிலைகளை காக்கும் அவசியத்தை உணர்ந்து தூய்மை பணி செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குவோம்.

மாதவனின் கதிர்களும் மலர்ந்து நிற்கும் மலர்களும் நம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளித்தரும் இந்த நேரத்தில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதமான பாடல்களாய் இதய ராகம். நேயர்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 938-546-102-1 இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இதே ராகம் தரும் முதல் பாடல் திருச்சியிலிருந்து விஷாலினி, சுப்ரியா, மீனாஸ்ரீ இவங்களுக்காக பைசன் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

0: 8:06 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம், திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில். நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடல் நமக்கு வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா யார் எங்கேருந்து, வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்வழி, தருண், சமீதா, இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து காட் பிளஸ் யூ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: ரெடியா மாமே?

8:11 ஆக போது கேட்டுட்டு இருக்கோம். இதய ராகம் நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. 938-546-102-1 இந்த எண்ணுக்கு தாங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடுங்க. அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? கும்பகோணம், நேதாஜி நகர், பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் கேட்ட பாடல் இட்லி கடாய திரைப்படத்திலிருந்து நாமளும் கேட்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு.

ரொம்பவே உற்சாகமா நேயர்கள் எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், புத்தம் புது பாடலை அனுப்ப நீங்களும் 9038546102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் என்ன பயன்படுத்தலாம். மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி அவங்க மட்டுமல்ல, வாரியங்காவல் கதிரவன், மலைக்குடிப்பட்டி சண்முகம் எல்லாருக்காகவும் விடா முயற்சியிலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, நாமளும் சேர்ந்து கேட்கலாம்.

உற்சாகத்தின் ஊற்று இதய ராகம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கோம். 8:34 ஆயிடுச்சு. நேர்கள்லாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லி கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு தங்கப்பூவி பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

இதயத்தின் இலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகத்துல நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 9 மணிக்கு வசந்த அழைப்பு, தமிழின் வேரும் விழுதும், திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தின் அமைச்சர் பே உதயகுமார் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. உங்களுடைய கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 43-1 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. இந்த அலைவரிசையில காலையில 9 மணிக்கு அரங்கிசை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குப்புரெட்டிப்பட்டியிலிருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து விடுதலை திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க நேயர்கள்லாம். அவங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்த புது பாடலை கேட்டுட்டு இருக்காங்க இதய ராகம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக குமரநகர்லேருந்து லக்ஷ்மி வாத்தி படத்துலேருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: 8:49 ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இதய ராகம். அடுத்ததா யார் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதய ராகம் நிகழ்ச்சிக்கு வணக்கம், சூப்பரான பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கும் ஒரு அழகான பாடல் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து மீனா ஸ்ரீ சிவஸ்ரீ இவங்களுக்காக ஜெயிலர் திரைப்படத்துல இருந்து வருது.
1: நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: ടൈഗർ കഫും അർത്ഥമായിന്താണ്.
1: இதே ரகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னம்னா சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ் நிகாரிகா இவங்க எல்லாரும் லால்குடியில இருந்து கேட்டிருக்காங்க. நெற்றிக்கண் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

இதுவரை இசையால் மனதை வசமாக்கியது திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசையில் இதய ரகம். நேயர்களே, அடுத்தது அரங்கிசை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் மீன இசை கேட்க ரெடியா இருங்க. அதுக்கு முன் ஒரு பாடல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் பஞ்சமாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரேச்சித்த கல்யாணி ராகத்தில்

நிகழ்ச்சியின் நிறைவாக அதிபோ அல் அதிபோ அன்னமாச்சாரியா கிருதி ராகம் மத்யமாவதி ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீண இசை கேட்டோம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்
1: வரிசைகளோடு நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் இன்று காலை 11:30 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்நையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில், நாட்டின் விண்வெளித்துறையில் புத்தாக்கம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் இளையோர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர், விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் அரசின் நடவடிக்கைகளால் வருங்கால தலைமுறையினர் உத்வேகம் பெறுவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்டத்திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ளன. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியின நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தேனி மாவட்டத்தில் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர் மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதிச் சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. கடமலைக்குண்டு பகுதியில் இன்றைய தினம் நடைபெறும் இந்த முகாமில் பல்வேறு அரசு சேவைகள் வழங்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 16 வரை ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி மற்றும் உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக முகாம்கள் நடைபெற உள்ளது. பழங்குடியினர் மக்கள் இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
2: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

10:25 ஆயாச்சு. நேயர்கள் நினைவிற்கு, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில எனது பிடிவாதம் அப்படிங்கிற தலைப்புல தான் தோழிகள் பேச இருக்காங்க. நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க போடு ஆட்டம் போடு.

0: அடுத்தது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நமது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றி.
1: நேரம் 10 மணி, இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள், இப்போது கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். அழகன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. தொடக்கமாக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள், இப்போது கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். அழகன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. தொடக்கமாக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

அழகன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியிருப்பது.

0: ஒருபட பாடல்களாக அழகன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 10:45.
1: திருச்சி வானொலி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா. எல்லா உயிர்களுக்குமே ஆரோக்கியம் தாங்க உயிர் நாடி. அந்த உயிரை காக்கும் மருந்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் அறிவியலை தேடிதான் நாம பயணிக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சி மருந்தாக்கவியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும். மருந்தாக்கவியல் துறையில் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற கேள்விகளுக்கான பதிலை, மருந்தின் பின்னே மறைந்திருக்கும் மாபெரும் அறிவியலை, மருந்தாக்கவியல் துறை தரும் வேலை வாய்ப்பின் வெற்றியை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கல்லூரி விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள்.
2: வணக்கம். பொதுவாக உங்கள் வசிப்பிடத்தில் இப்போ எத்தனை பார்மசி இருக்கு, எத்தனை மருந்தகங்கள் இருக்கு, அதற்கு நாம் எதற்கெல்லாம் செல்கிறோம்? மருந்து வாங்குவதற்கு மட்டுமா? அது இல்லாம குழந்தை பொருட்கள், நம் தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், அது இல்லாம ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு பார்க்க, இதற்கு எல்லாமுமே நம்ம அந்த பார்மசிக்கு போகிறோம். பார்மசி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தகம், அது ஒரு இடமாக நாம் கருதலாம். இதே பார்மசியை நீங்க துறையா பார்க்கும் பொழுது பார்மசியூட்டிக்கல் சயின்சஸ், அதாவது மருந்தாக்கவியல், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா நோய் தீர்க்கும் முதலிடம் அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம எல்லாரும் மருந்தகத்துக்கு தான் சொல்றோம். பொதுமக்களுக்கு முதல்ல ஒரு சின்ன பிரச்சனைனா பார்மசியில போய் கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ பொதுமக்களோட அதிகம் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு துறை இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்மசி. ஆரம்ப காலத்துல கம்பவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மருத்துவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரை சீட்டுக்கு மருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு அலைட் ஹெல்த் சயின்சஸ், இணை சுகாதார அறிவியல் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்குது இந்த பார்மசி. இந்த துறையில நம்ம ட்ரக்ஸ் அப்படின்னு பொதுவா டீல் பண்றோம். ட்ரக்ஸ் சொல்லும் பொழுது நம்ம சாமானிய மனிதர்கள் உடைய புரிதல் எப்படி இருக்குன்னா போதை பொருட்களை ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மருந்துகள் எல்லாமே ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் அல்லாம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இவை எல்லாமும் இன்னைக்கு இந்த துறைக்குள்ள வந்துடுச்சு. அதனால இந்த மருந்தகம் அப்படிங்கிற இடமும் மருந்தாக்கவியல் நிபுணர் பார்மசிஸ்ட் அப்படிங்கிறவரும் எப்படி ஆகலாம் என்பதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதற்கு அடிப்படை கல்வி தகுதி கண்டிப்பாக +2 12 வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், 50% தேர்வாயிருக்கணும். நீங்க ஆங்கில வழி கற்றாலும் சரி, தமிழ் வழி கற்றாலும் சரி, ரெண்டும் பிரச்சனை கிடையாது. ஆனா கண்டிப்பாக

ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கணும். காரணம், இனிமேல் நீங்க படிக்க போறது எல்லாமே, நீங்க டிப்ளமாவோ டிகிரியோ படிக்கிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆங்கில வழியில தான் சொல்லி தருவாங்க. அதனால ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கணும். இயற்பியல் மற்றும் வேதியியல், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு பாடமாக இருக்கணும். இது கூட நீங்க சயின்ஸ் குரூப், அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் இருக்கலாம். பியூர் சயின்ஸாக மேக்ஸ் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, அதாவது உயிரியல் இல்லைன்னா தாவரவியல் அண்ட் விலங்கியல் இருக்கலாம். இது கூட கணக்கு பாடமோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ நீங்க எடுத்துக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு பேஸ். இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், இப்ப பிளஸ் டூ முடிச்சவங்களும் சரி, பிளஸ் டூ முடிச்சு போகிறவங்களும் சரி, இதுதான் உங்களுடைய பேசிக். சோ இந்த பேசிஸ் வச்சுட்டு நீங்க பார்மசி படிக்கலாம். சரி, என்னவெல்லாம் பார்மசியில படிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது டிப்ளமா, பட்டய படிப்பு, டிப்ளமா இன் பார்மசி, அது 2 வருடம். அதற்கு அடுத்ததாக பேச்சுலர் இன் பார்மசி, அது பட்ட படிப்பு, 4 வருடம். இது இல்லாம இப்ப புதியதாக நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபார்ம் டி, அதாவது 6 வருடம். இதை முடிச்சதுமே உங்க பேருக்கு முன்னாடி நீங்க டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது மூணுமே பார்மசியில நுழையக்கூடிய பேசிக் கோர்சஸ். இது இல்லாம முதுகலை படிப்பான மாஸ்டர்ஸ் இன் பார்மசி, அதுக்கப்புறம் முனைவர் படிப்பான பிஹெச்டி. சோ இத்தனை வாய்ப்புகள் உங்க கையில இருக்கு. அதுல முதல்ல டிப்ளமா படிச்சோம்னா என்ன பண்ணலாம், ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். அந்த லைசன்ஸ் வச்சு நம்ம மருந்தகம் துறக்கலாம், இல்ல ஒரு மருந்தகத்துல வேலை செய்யலாம். இந்தியாவில மருந்தகத்தில் வேலை செய்வதற்கோ மருந்தகம் துறப்பதற்கோ பேசிக்கான விஷயம் ஒரு லைசன்ஸ் வேணும். அதற்கு டி ஃபார்ம் போதுமானது. பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கான பட்ட படிப்பு, 4 வருடம். அது பார்மசியுடைய எல்லா பேசிக்ஸுமே உங்களுக்கு அதுல தெரியும். இப்போ டிப்ளமா முடிச்சவங்க அதுக்கப்புறம் நான் பி ஃபார்ம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லேட்டரல் என்ட்ரிங்கிற ஒரு சிஸ்டம்ல 4 வருடம் பதிலாக 3 வருடத்தை நீங்க பி ஃபார்ம் படிச்சு முடிக்கலாம். அதே போல இப்ப புதியதாக தொடங்கி நிறைய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபார்ம் டி. ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லக்கூடியது 6 வருட படிப்பு. அந்த 6 வருட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க ஒரு கிளினிக்கல் பார்மசிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்ல போய் செய்யலாம். அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பி ஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம மேலும் எம் ஃபார்ம் முதுகலை படிக்கலாம், அதற்கு மேல நீங்க பிஹெச்டி பண்ணலாம், முனைவர் பட்டம் பெறலாம். இது எல்லாமே ஒரு மருந்து விற்பனை செய்வது மட்டுமல்ல, மருந்தினுடைய தயாரிப்பு, முதலில் அதை கண்டுபிடிக்கணும், எந்த மருந்து எந்த நோயை குணப்படுத்தும், அதற்கு நம்ம ஆராய்ச்சின்னு சொல்லுவோம், ரிசர்ச், அதுவும் பார்மசிஸ்ட் வேணும். அதுக்கப்புறமாக ஒரு பெரிய தொழிற்சாலையில மருந்துகள் எவ்வாறு தயார் செய்து வெளியே அனுப்புறாங்க, அந்த தொழிற்சாலையில நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு பார்மசிஸ்ட் தேவை. அந்த மருந்துகள் வெளியே வந்துடுச்சுன்னா அதை விற்பனை செய்வதற்கு சேல்ஸ் ப்ரொஃபஷன், மார்க்கெட்டிங், இந்த 2 விஷயத்துக்கும் பார்மசி படித்தவர்கள் தேவை. இது இல்லாம நீங்க எம் ஃபார்ம் அண்ட் பிஹெச்டி முடிச்சு நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலாம், இல்ல ரிசர்ச்சுக்கு போகலாம், இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம். சோ இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அரசாங்கத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் பார்மசி படித்தவர்களுக்கு இருக்கு. அதை விட மிக அதிகமாக தனியார் துறையில் நிறைய வேலை வாய்ப்புகள் பார்மசிக்கு இருக்கு. இதை தவிர பாதுகாப்பு படைகள், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்லயும் பார்மசிஸ்டா நம்ம போய் சேரலாம். இது அல்லாம வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. இத்தனையும் இந்த பார்மசி ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு இருக்கு. சரி, எங்க படிக்கலாம், இப்ப என்ன படிக்கலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்க படிக்கலாம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரை பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அடுத்தது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்மசி மருந்தாக்கவியல் துறையை பொறுத்த வரைக்கும் பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. அவங்க தான் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா பார்மசி படிப்புகளும் அந்த துறை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் முக்கியமான அதிகாரம் உள்ள போர்டு. இந்த பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்க படிக்கக்கூடிய கல்லூரி பதிவு பெற்றிருக்கா, அதற்கு ஒரு எண் இருக்கும். நீங்க அந்த கல்லூரியை பத்தி பார்க்கும் பொழுது அதுல எண் இருக்கும். நீங்க பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த காலேஜ் பேர் இருக்கா நீங்க கண்டிப்பாக செக் பண்ணலாம். இந்த பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாக்கு கீழே ஒரு மாநிலத்திலையும் ஸ்டேட் பார்மசி கவுன்சில் இருப்பாங்க. சோ அந்த ஸ்டேட் பார்மசி கவுன்சில் தான் நீங்க படிச்சு முடிச்சதும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இது மிக முக்கியமான விஷயம். அதே போல ஒரு படிப்பிற்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கீகாரம் கொடுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க தான் இந்த பி ஃபார்ம், எம் ஃபார்ம், ஃபார்ம் டி படிப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எண் இருக்கும், அங்கீகார எண். அதையும் நீங்க வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்ல போனீங்கன்னா பார்க்கலாம். நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி அங்க இருக்குதா, அதன் பெயர் இருந்தால் மட்டுமே நீங்க அதுல சேரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கே படிக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்ன நமக்கு வேலைகள் செய்ய முடியும்?
அப்படின்னா நீங்க இந்த

0: படிப்பை முடிச்சதும் உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பதிவு பண்ண பிற்பாடு நீங்க ஒரு தனியார் மருந்தகத்துல வேலை செய்யலாம், இல்ல நீங்க சொந்தமாக ஒரு மருந்தகமே தொடங்கலாம். இது இல்ல அப்படின்னு சொல்லணும்னா மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருந்தகங்கள்ல போய் நம்ம வேலை செய்யலாம். அதுல ஹாஸ்பிட்டல் ஃபார்மசின்னு சொல்லி டாக்டரின் பரிந்துரை சீட்டுக்கு தேவையான மருந்துகள் எடுத்து கொடுப்பது. ஃபார்ம்டி முடிச்சிட்டோம்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க நோயாளிகளுடன் இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் தெரிஞ்சு சில பரிந்துரைகளை நம்ம மருத்துவர்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் அந்த கிளினிக்கல் ஃபார்மசி. முழு நேரமாக நோயாளிகளுடன் இருந்து சேவை செய்ய முடியும். இது அல்லாம நீங்க டீச்சிங்க்கு போயிடலாம். சிலவர் வந்து ரொம்ப டீச்சிங்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு தாராளமா இந்த ப்ரொஃபஷன்ல போலாம். இதை தவிர தொழிற்சாலை, தொழிற்சாலைன்னு சொல்லும் பொழுது அங்கே மருந்து தயாரித்தல் இருக்கு, அந்த மருந்தின் தரம் பார்க்கக்கூடிய தர கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கப்புறமாக அந்த மருந்து வெளியே வரும்பொழுது டாக்டர்கள் கிட்டையும் வாக்கி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலையும் கொண்டு சேர்ப்பதற்கான மார்க்கெட்டிங், இத்தனை வேலைகளும் இதுல நம்ம செய்ய முடியும். இது இல்லாம இப்பொழுதைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ட்ரக்ஸ் மட்டுமல்ல காஸ்மெட்டிக்ஸும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அழகு பொருட்கள். அதுல இந்தியா தான் பாரம்பரிய வைத்தியங்கள் நிறைந்த நாடு. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த மாதிரி பரம்பரையாக செய்யக்கூடிய வைத்திய பிராக்டிஸ்கள் அதிகம் நம்ம ஊர்ல இருக்கு. அப்போ இந்த மருத்துவம் நம்ம அலோபதின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மருத்துவம்னு சாதாரணமா சொல்லுவோம், இந்த அலோபதியும் அது இல்லாம இந்த பரம்பரை முறைகள் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து இப்ப நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சிகளுக்கு எல்லாமுமே பார்மசி அதாவது மருந்தாக்கவியல் படிச்சவங்க தான் கண்டிப்பா தேவைப்படுறாங்க. அண்ட் இந்தியா தான் உலகத்திலேயே அதிக ஹெர்பல் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்து அப்படின்னு நம்ம காமன் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். அந்த மருந்துகள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் இந்தியா. உலக வணிகம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா உலக நாடுகளும் மருத்துவத்தை பொறுத்தவரை இந்தியா ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கு. நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம், நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை முடிச்சு போறாங்க. அது ஆங்கில மருத்துவம் அல்லாம ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ நிறைய செஞ்சு நிறைய குணங்கள் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. அப்போ நம்ம இந்தியா அந்த விஷயத்துல முன்னிலையில இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள்ல இந்த ஆராய்ச்சிகளை நோக்கி நம்மளுடைய பரம்பரை வைத்தியங்களும் நமக்கு இருக்கக்கூடிய புராணங்கள்ல இருக்கக்கூடிய மருந்துகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அது ஒரு முக்கியமான உதாரணம்னு சொல்லக்கூடியதுதான் நம் கொரோனா. கொரோனா வந்த டைம்ல வெறும் ஆங்கில மருத்துவம் இல்லாம நிறைய பேர் சித்தா ட்ரை பண்ணாங்க. நிறைய நம்ம எத்தனையோ வீட்டுல கபசுர குடிநீர் குடிச்சிருப்போம், அதுவுமே ஒரு முக்கியமான சித்த மருத்துவம் தான். அதனால இது எல்லாத்துக்குமே இந்த ஆராய்ச்சிகளுக்கு நமக்கு பார்மசி படித்தவர்கள் தேவை. இது எல்லாவோட முக்கியமாக நீங்க எந்த படிப்புக்குள்ள போனாலுமே உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய உழைப்பு அதுதான் உங்களுக்கான முன்னேற்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள், சிறிய சிறிய தொழிற்சாலைகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலக அளவில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவை நோக்கி இங்க இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மருந்துகள் இல்லாம இல்ல மருந்துகள் இனி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் நமக்கு வராது. எப்பவுமே மருந்துகள் நமக்கு தேவை. அப்படி இருக்கும் பொழுது இணையம் உங்க கையில் இருக்கு, அதனால உலகமும் சுருங்கி உங்க கையில் இருக்கு. ஆக்கப்பூர்வமா தேடுங்க. இந்த படிப்புகளை பத்தியும் அந்த கல்லூரிகளை பற்றியும் நாம் தேடினோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
1: மருந்துகள் அப்படிங்கிறது வெறும் வேதியியல் கலவை மட்டும் இல்லைங்க, அது பல லட்சம் மனிதர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தோளில் சுமக்கும் ஒரு துறை தாங்க மருந்தாக்கவியல். இந்த துறையில உள்ள வாய்ப்புகள் குறித்தும் இந்த துறையோட முக்கியத்துவம் குறித்தும் பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க கல்லூரி விரிவுரையாளர் ஆர் கார்த்திக் அவர்கள். மருந்தாக்கவியல் அப்படிங்கறது வெறும் படிப்பு மட்டும் இல்லங்க, அது பல பேரோட நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முன்னத பணி. மருந்துகள் அறிவியலின் அடையாளம், மருந்தாளர்கள் ஆரோக்கியத்தின் தூண்கள். மருந்தாக்கவியல் துறையில் உங்கள் தேடல் வெற்றி கதவுகளை திறக்கட்டும் என்று கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் மருந்தாக்கவியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரும் 11 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள். இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை பாடல்கள்.

0: 11:24 திரையிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில். இனி பூவேலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல்.
1: வருபெருதும் கவிதை
0: உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 12 மணி.
1: குறளமுதம்
2: இடனறிதல் 50 அதிகாரம் முதல் குறட்பா.

பகைவரை முற்றுவதற்கு தகுதியான இடத்தை கண்டபின் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். அவர் வலிமையை இகழாமலும் இருக்க வேண்டாம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒரு அழகான ஊரு, மலைகள் அதை ஒட்டி ஓங்கி உயர்ந்த மரங்களும் பல வண்ணங்கள்ல பூத்து குலுங்குற மலர்கள் கண்ணுக்கு இனிமையா காட்சியளிக்குது. சுத்தமான நல்ல மனமான காத்து சுவாசிக்க, காதுக்கு இனிமையான பறவைகளோட கானம். இப்படியெல்லாம் இருந்த நம்ம ஊரை அப்படியே நம்ம இருக்க விட்டோமா? நாகரிகங்கிற பேர்ல இன்னைக்கு நாம நடத்தி இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு அழகான ஊர் மட்டும்தான் இருக்கு. அதை ஒட்டி மரங்களும் இல்ல, பறவைகளோட சத்தமும் இல்ல, பட்டாம்பூச்சியும் இல்ல, சுத்தமான காத்தும் இல்ல. ஆனா எங்க பார்த்தாலும் நம்ம ஊரையே அலங்கரிக்கிற வகையில அங்கங்க பல வண்ணங்கள்ல பலவிதமான பூக்களுக்கு பதிலா இருக்கிறது நெகிழிகள் தான். மண்ணுல போடப்படுற அந்த நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக் பைகள், மண்ணோட மண்ணா மக்க முடியாம போறதும் அத மாடுகள் ஆடுகள் சாப்பிட்டு சிக்கலுக்குள்ளாகிறதையும் தினம் தினம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இவ்ளோ விஷயமும் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுல இருந்துதான். சாப்பிட்றதுக்கு என்ன உணவு வேணும்னு கேட்ட காலம் போய் பிள்ளைங்க கிட்ட எந்த கலர்ல தட்டு வேணும்பா, சிவப்பா, மஞ்சளா, பச்சையா, என்ன கலரியா வேணும் உனக்கு, அது எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்றதும் டீ குடிக்க, ஜூஸ் குடிக்க வாங்குற கப்பு, அப்புறம் தண்ணி பிடிக்க பயன்படுத்துற குடம், ஆபீஸ்க்கோ இல்ல வெளியிலயோ போறப்ப எடுத்து செல்ற வாட்டர் பாட்டில், இன்னும் சில பேரு எதுக்கு தண்ணிய போய் தூக்கிக்கிட்டு போற இடத்துலயே வாங்கி குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துடலான்னு யோசிக்கிறது. ஆக ஒரு நெகிழியோட தொடக்கம் நம்ம வீட்டில இருந்து நாம தான் ஆரம்பிக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போறோம். அதனால அரசால தடை செய்யப்பட்ட பாலித்தீன் கவர்களை வாங்காம இருக்கலாம், சூழலுக்கு நன்மையை கொடுக்கிற துணிப்பை, மஞ்சப்பை, வாழை இலைகளை பயன்படுத்தலாம். இந்த பூமி நம்முடைய தாய், அதை பாதுகாக்கிறதும் வளமையாக்குறதும் நம்முடைய கடமை. அடுத்த தலைமுறையினருக்கு பரிசளிக்கணும்னு ஆசைப்பட்டா நெகிழி இல்லா உலகத்தையே நாம பரிசா கொடுப்போமே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

திரைசை பாடல் கேட்டோம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் தாளவாதி நிகழ்ச்சி சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்க இசை ஒலிக்கும். வி விக்னேஷ் அவர்கள் கட்டம். 12:50 பாப்கார்ன் மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒலிக்கும். 1 நேயர் விருப்பமாக மதுரை கீதம் கேட்கலாம், பழைய திரை இசை பாடல்கள். 2:15 வேளாண் அரங்கம், காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் ஓட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவர்கள் பங்கேற்கிறார். 2:30 மணிமலராக சிறுவரிசை மேடையில்

என் எஸ் சுமத்யுதி அவர்கள் பாடியுள்ள பாட்டு ஒலிபரப்பை கேட்கலாம். திருச்சி திருவெரும்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிக்கும். இந்நிகழ்ச்சி இன்று இதே அலைவரிசையில் கேட்க காத்திருங்கள். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் நண்பகல் 12:10. சங்கீத சாரல் தாளவாதிய நிகழ்ச்சி. இன்றைய தாளவாதிய நிகழ்ச்சியில் பங்கு பெறும் கலைஞர்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம், திருவடிமருதூர் வி விக்னேஷ் அவர்கள் கட்டம், ஆதி தாளம் ஒரு கலை சவுக்கத்தில் கீர்த்தனை எடுப்பு வாசிப்பவர் என் சி மாதவ் அவர்கள்.

இன்றைய தாளவாத்திய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கலைஞர்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், திருவிடைமருதூர் வி விக்னேஷ் அவர்கள் கடம், ஆதி தாளம் ஒரு கலை சவுக்கத்தில் கீர்த்தனை எடுப்பு வாசித்தவர் என் சி மாதவ் அவர்கள். நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சி.

0: இன்றிரவு 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நீலகிரி மாவட்ட செய்தி மடல் ஒலிபரப்பாகும். சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டில் 2,40,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். யுபிஐ பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்குவங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: உத்தரவு. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்று நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்கியூக் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800 மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம், பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கார்ஃபீல் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யோ ஃபி காயம் காரணமாக விலகியதையடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் PV சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் 3rd இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் 1வது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

காலத்தை வென்ற காவிய கானங்களை நேயர்களின் கடித வரிவிருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் மல்ல சமுத்திரத்தைச் சேர்ந்த வள்ளியம்மாள், அங்கம்மாள், முருகன், சரவணன் ஆகியோர்.

1:05. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பாடலை நம்முடன் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு நேயர்கள் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லக்ஷ்மி பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் மற்றும் உத்தமர் கோவில், தனம், பழனி, கோகிலா, தமிழரசி ஆகியோர்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

திருச்சிராப்பள்ளி முதலளவரசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திர தமிழினி, தருண் இமை, அன்வர்த்திகான் பேட்டை அருணகிரி, கீதா ஆகியோர்.

1:14. திருச்சிராப்பள்ளி முதலிலவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மணப்பாறை காமராஜ் நகர், வீரமணி, கமலா, சித்ரா, தமிழரசன், பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷ்மி, விஷாந்த், மனவை சந்திரசேகர், பார்த்திபன் ஆகியோர்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

1:20. திருச்சிராப்பள்ளி முதலவரிசை 936 kHz-ல் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ராமேஸ்வரம் ஷியாத் முகேனா ஆகியோர் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. பரிசு திரைப்படத்திலிருந்து

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தாய் சொலை தட்டாதே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், ஹேமித்ரா, தீபிகா ஆகியோர்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மன்னார்புரம், விசாலாட்சி, அழகப்பன், நல்ல கருப்பன் ஆகியோர்.

4:34 திருச்சிராப்பள்ளி முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் கருப்பு படம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், தாரிக் முகமது ஹபி ஆகியோர்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா இசையமைத்து பாடியிருக்கும் பாடல். கண்ணதாசனின் அழகிய வரிகளுக்கு பாடலை கேட்டு ரசிப்போமா?
1: பாட்டு பாடவா

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி,

0: நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் ஒன்று விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 178,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதையொட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13-ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இட ஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனிதவளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தவிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடன் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார்.

0: தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலகத்தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
1: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதேபோன்று பாளையங்கோட்டை வி எம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ஜூலை 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ஐஐடி வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவேரை ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபசு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழைத்தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
3: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1. நேரம் 1:55.

0: திரைசி பாடல் கேட்டும் சில நொடிகளில் மிட் டே நியூஸ்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. India's first privately developed orbital rocket Vikram 1 launched successfully from Satish Dhawan Space Center at Sriharikota. Prime Minister Narendra Modi congratulates the Skyroot Aerospace team, calls it a defining moment in India's space journey. Defence Minister Rajnath Singh says India's zero tolerance against terrorism is not merely a statement but a firm line of action. Red colour warning issued for very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. And in badminton, PV Sindhu storms into women's singles final of Japan Open in Tokyo.

0: காளான்ல இருந்து பல வகையான மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறதாகட்டும், இப்படி ஒவ்வொன்னுலயும் தன்னோட ஆர்வத்தை முழுமையா ஈடுபடுத்தினதுனால இன்னைக்கு நல்ல வருமானம் பாத்துட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவங்க. இவங்களுக்கு காளான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது, இதற்கான பயிற்சிகளை எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட போது,
1: அள்ளி அள்ளி பணங்குவிக்க துல்லிய விவசாயம் தான் வந்தது.
2: பாவை காளான் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ண ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிஞ்சு இப்ப 4வது வருஷம் நாங்க பண்ணிட்டு வரோம். என்னோட சேர்ந்து பானுமதி, ராஜகுமாரி, மீனா இந்த காளான் பண்ணைய வெற்றிகரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் சார்.
3: பொதுவா பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தொழில் செய்யறது அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். ஒற்றுமையா செய்யறதும் கஷ்டம். உங்களுக்குள்ள எதுவும் கருத்து வேறுபாடு எல்லாம் வருமா, இல்ல இது வரைக்கும் வந்ததே இல்லையா, இல்ல கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா எப்படி நீங்க உங்களுக்குள்ள சரி பண்ணிப்பீங்க?
2: கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடுகள் ரெண்டுமே வரும். 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசி பார்ப்போம். எவ்வளவு கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்தாலுமே தொழில்னு வரப்ப அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம பிசினஸ் எப்படி சக்சஸா கொண்டுட்டு போறது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும்.
3: சரி, இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேங்க சார்.
3: படிச்சுட்டு விவசாயத்துக்குள்ள வரணும்ன்ற ஆர்வம் எப்படி வர ஆரம்பிச்சு?
2: நான் படிச்ச காலகட்டத்தில் வந்து வில்லேஜ்லயே பிறந்து வளர்ந்து இருந்ததுனால ஒரு டவுன்ல போய் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சு. அதனால நான் மேரேஜ் பண்ணனதும் விவசாய குடும்பம் அப்படிங்கறதுனால சரி நம்ம அதை பேஸ் பண்ணியே இருந்துடலாம் அப்படின்ட்டு அதுலயே எனக்கு அப்ப ஆர்வம் வந்துருச்சு. விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணினேன். அதுக்கடுத்தது இப்ப காளான் பண்ணை வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
3: சரி, இதுக்கு ஏதோ பயிற்சி எடுத்தீங்களா? இப்ப இயற்கை விவசாயம் பண்றதா இருக்கட்டும், இல்ல காளான் வளர்க்கறதா இருக்கட்டும்.
2: இயற்கை விவசாயம் பண்றதுக்கு வந்து அரியலூர்ல கிரீட் வேளாண் அறிவியல் மையம் சோழமாதேவிங்கிற இடத்துல இருக்கு. அங்க போய் நாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டோம், நானும் எங்க வீட்டுக்காரு. அப்புறம் எங்க ஊர்ல ஒரு டீமாவே போனோம்.
3: எத்தனை பேர் போனீங்க?
2: அங்க ஒரு 20 பேர் போனோம்.
3: எத்தனை பேர் இப்போ அதுல இயற்கை விவசாயம் பண்றாங்க?
2: ஒரு 2 வருஷம் எல்லாருமே பண்ணாங்க. இப்ப வந்து என்னன்னா, நாங்க தயாரிச்ச அந்த இடுபொருள்கள் எல்லாம் நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
3: இப்ப என்ன ஆச்சு? அதுக்கப்புறம்
2: தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருந்தோம், அதனால கண்டினியூவா பண்ண முடியல காளான்னையும் பாத்துட்டு இருக்கிறதுனால.
3: அதனாலதான் அதுக்கப்புறம் காளானுக்குள்ள வர ஆரம்பிக்கிறீங்க, அதுல நிறைய ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சீங்க.
2: ஆமா ஆமா.
3: இப்ப காளான் வளர்க்கறது எங்க வீட்டுக்கிட்டே வளர்க்குறீங்களா, இல்ல தோட்டத்துல தனியா எங்கேயாவது ஷெட் போட்டு வளர்க்குறீங்களா?
2: அதாவது எங்க ஊர்ல வந்துங்க சார், வருமானம் அப்படின்னு பார்த்தா எல்லா நாளும் வருமானம் கிடையாது. விதைப்பு நாள்ல 1 மாசமும் அறுவடை நாள்ல 1 மாசம் இதுதான் எங்க ஊர்ல வருமானம் பெண்களால ஈட்ட முடியும். மேற்கொண்டு ஒரு சிலர் இந்த தையல் கத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாளும் வருமானம் ஈட்டணும் அப்படின்னா ஒரு சுய தொழில் தேவைப்பட்டுச்சு. அதை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப எங்களோட அரியலூர் ஆர்சிட்டி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பயிற்சி அவங்கதான் முழுசா இலவசமா எல்லாமே எங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்கதான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுல நாங்க 30 பெண்கள் அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டோம். நாங்க 4 பேர் ரொம்ப ஆர்வமா இருந்ததை பார்த்து அங்க எங்களுக்கு பயிற்சி கொடுக்க வந்த எங்களோட ட்ரைனர் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமா உருவாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா காளான் பண்ணைய ரன் பண்ணிட்டு வர அளவுக்கு அவங்க தான் உருவாக்கி வச்சிருக்காங்க.
3: சரி, முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளவு அளவுல செய்ய ஆரம்பிச்சீங்க? காளான் பண்ணை எவ்வளவு பெருசுக்கு போட்டீங்க, எவ்வளவு முதல் போட்டீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
2: ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஷெட்டை மட்டும் அதை மட்டும் ரெடி பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி 10க்கு 10 ஷெட்டு தான் அது. அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி தான் பண்ணி பார்த்தோம். ஃபெயிலியர்ஸ் நிறைய வந்துச்சு ஆரம்பத்துல எங்களுக்கு, கிளைமேட்டா இருக்கட்டும் எங்களுக்கும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளவா நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் 4 பேரும் சேர்ந்து. அதுல எங்களுக்கு ஃபுல்லாவே லாஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம ஆனா இந்த ஊர்ல யாருமே பண்ணாத தொழில நம்ம எடுத்து பண்றோம், அப்ப நம்ம இதை விட்டு வெளியே போக கூடாது, இதை நம்ம சக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்க 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதியா இருந்தோம். உறுதியா இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க சக்சஸ் பண்ணிட்டோம். சக்சஸ் பண்ணி எங்களுக்கு அதுல வந்து ஒரு 2 கிலோ மஷ்ரூம் வர ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு. அப்ப இதையே நம்ம அடுத்த கட்டம் பெரிய லெவல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 2 வகையான காளானும் பண்ண ஆரம்பிச்சோம். தனித்தனியா பால் காளான், சிப்பி காளான் அப்படின்னு தனித்தனியா குடியில் அமைச்சு 2 வகையான காளானும் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் சக்சஸா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு நாளைக்கு 15-20 கிலோ வரைக்கும் மஷ்ரூம் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
3: நிறைய வரவேற்பு அதிகமா இருக்கு,
2: ரெண்டுக்குமே இருக்குங்க சார். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஒரே இடத்துல தனித்தனி குடியில் அமைச்சு பால் காளான், சிப்பி காளான் ரெண்டுமே அங்க ஒரு சேர பண்ணிட்டு இருக்கிறது பாவை காளான் பண்ணை தான்.
3: இப்போ இதுக்கான சந்தை வாய்ப்பு எப்படி உருவாக்கி இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய்
2: பெண்களுக்கான
3: ஒரு

0: பொருளாதாரம் அவங்க வந்து அவங்களோட பொருளாதார பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுக்கு நீங்கள் சொல்கிறாப்புல இவ்வளோ தூரம் தைரியமாக நீங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க. இது மாதிரி எல்லா பெண்களாலையும் செய்ய முடியுமா இதை?
1: அதாவதுங்க சார், இப்போ நிறைய பேர் வந்து காளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுலேயும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நிறைய சவால்கள் இருக்குங்க சார். நாங்களுமே அந்த சவால்கள்லாம் கடந்து தான் எல்லாருமே வந்து இதுக்கு வந்து தடையாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த தடையெல்லாம் உடச்சிட்டு சக்ஸஸ் பண்ணி காட்டுறதுக்கு அப்புறம் நமக்கு சப்போர்ட் ஆகிடுறாங்க. அது மாதிரி பண்ணலாங்க சார், சின்ன இடமா இருந்தாலுமே பண்ணலாம், கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் சார்.
0: சரிங்க, இது இல்லாம இயற்கை பண்ணையும் ஏதோ கொஞ்சம் நடத்துறோம் அப்படின்னீங்க. இயற்கை பண்ணை மூலமா என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் சாகுபடி செய்யறீங்க, எதெல்லாம் உற்பத்தி பண்றீங்க?
1: அதுல வந்துங்க சார், ஃபர்ஸ்ட் காய்கறி தான் பண்ணணும். பரங்கி, பூசணி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி இந்த மாதிரி காய்கறி பண்ணினேன். அதுக்கப்புறம் அதையே வந்து நான் கொத்தமல்லி, மல்லின்னு சொல்லுவாங்க, எள்ளு, இதுக்குமே நான் வந்து தெளிச்சேன்.
0: என்ன தெளிச்சீங்க?
1: மீனமிலம், பஞ்சகவ்யம்,
0: இதெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணி?
1: நாங்களே உற்பத்தி பண்ணி தெளிச்சேன். ஆனா ஈல்டு வந்தது, அதுக்கு ரேட்டுமே அதிகம்தான். மற்ற இந்த நார்மலா பூச்சிக்கொல்லி கலந்து தெளிச்சு வர்றதை விட எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் டைரக்டா வாங்கினாங்க, இதுக்கு விலையுமே அதிகம்.
0: அதாவது நீங்க உற்பத்தி பண்ற பொருளை விட நீங்க செய்யற இடுபொருளுக்கே வாய்ப்பு இருக்கு.
1: வாய்ப்பு இருக்கு,
0: இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கு.
1: கொடுத்துட்டு தான் இருக்கும். அங்க பக்கத்துல ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க.
0: எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க? அது
1: மீன மீளம் வந்து 150 ரூபான்னு கொடுப்போம் 1 லிட்டர்.
0: சரி,
1: பஞ்சகவ்யம் வந்து 100 ரூபா 1 லிட்டர்.
0: ஒரு மாசத்துக்கு எத்தனை லிட்டர் அதிகபட்சம் விற்பீங்க?
1: அது ஒரு 20 லிட்டர் மீனமிலம் சேல் ஆகும், பஞ்சகவியம் ஒரு 10 லிட்டர் சேல் ஆகும்.
0: அது ஒரு 3500 ரூபா 4000 ரூபா வரைக்கும்
1: அடிஷனல்.
0: உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆகுது அதுக்கு?
1: பஞ்சகவியத்துக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். மாட்டு சாணம் நம்ம எடுத்துக்கிறோம் மாட்டுல இருந்து, நெய் தான் கடையில காசு கொடுத்து நெய்யும் நாட்டு சக்கரை. மீன மீளத்துக்கு மீன் கழிவு மட்டும்தான், மீன் கழிவும் நாட்டு சக்கரையும்.
0: சரி, இப்ப காளான் வந்து நீங்க ஓரளவுக்கு வித்துறீங்க, ஒரு சில சமயம் அது விற்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த மாதிரியான சமயத்துல என்ன பண்ணுவீங்க? அதை
1: மேக்சிமம் எனக்கு வந்து இந்த 3 வருஷத்துல மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா காளான நல்லா ட்ரை பண்ணி, அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆகாத இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன், காளான நல்லா வெயில காய வச்சு அதை பவுடரா ட்ரை பண்ணி மதிப்பு கூட்டு பொருள் பண்ணலாம். மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி அதுலயும் வருமானம் எடுக்கலாம்.
0: மதிப்பு கூட்டு பொருள்னா அதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்தீங்களா?
1: அதுக்கும் பயிற்சி எடுத்திருக்கோம்.
0: அதுக்கு எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தீங்க?
1: மதிப்பு கூட்டு பயிற்சி வந்து 1 நாள் பயிற்சி எடுத்தோம், ஆவட்டி, அங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல சிந்துஜான் சொல்லி ஒரு மேம்கிட்ட போயிட்டு அவங்க மதிப்பு கூட்டு அங்க பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட எடுத்தோம்.
0: சரி, என்னென்ன பொருள்லாம் மதிப்பு கூட்டு பொருளா செய்யறீங்க மொத்தமா? நார்மலா வைக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன லாபம் இருக்கு அதை சொல்லுங்க.
1: காளான் லட்டு, பிஸ்கட், இட்லி பொடி, சட்னி பொடி,
0: காளான்லயே
1: சத்து மாவு எல்லாமே பண்றோம்.
0: இல்ல எல்லாமே செஞ்சாலும் மக்கள் எல்லாத்தையுமே விரும்பி வாங்குறாங்களா, இல்ல குறிப்பிட்ட பொருட்களுக்கு?
1: சாக்லேட், லட்டு, சாக்லேட், சத்து மாவு, பிஸ்கட்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. மத்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல வந்து நாங்க மதிப்பு கூட்டு பொருள் எது பண்ணினாலுமே குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதுல வந்து எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாத மாதிரி, அதனால மத்த இதை விட எங்கள்கிட்ட விரும்பி வாங்குறவங்க ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க.
0: அதுக்கு எவ்வளவு நமக்கு நார்மலா வைக்கிறத விட அதுல என்ன லாபம் இருக்குங்க, எவ்வளவு அதிகமா லாபம் கிடைக்குது அதுல?
1: இப்ப நார்மலா இருக்கிறதுக்கும் நம்மளோட பொருள் தரமா இருக்கு இல்லைங்க சார், அது தரத்துக்கு தகுந்த விலை கேட்பாங்க. விலை ஏன் இது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அந்த இடத்துல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
0: அது உங்களுக்குன்னு ஏதாவது பிராண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்களா நீங்க? இப்ப இந்த விக்கிற பிஸ்கட்டா இருக்கட்டும்,
1: இதே பாவை காளான் அப்படிங்கிற பிராண்ட்லயே தான்.
0: அதுக்கு ஏதாவது லேபிளிங் எல்லாம் பண்ணி?
1: லேபிள் எல்லாமே இருக்குங்க சார், FSSAI, MSME ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வச்சிருக்கோம்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக இந்த மாதிரியான ஒரு தொழிலாக ஆரம்பித்து பண்ணும்பொழுது நமக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் தொடர்ச்சியாக செய்யணுமே, உங்களுக்கு இவ்வளோ பொருளையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீங்களா? இப்போ நீங்கள் இந்த மதிப்பு கூட்டு பொருள்லாம் செய்கிறீங்க, இல்லை ஜாஸ்தியாக இருக்கும்போது செய்வோம் அப்படின்றீங்க, தொடர்ச்சியாக கிடைக்கலனா எப்படி வாங்குவாங்க மக்கள் அதை?
1: அதாவது ஆர்டர் ஃபர்ஸ்ட் எடுப்போம், கேட்பாங்க கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். ஒரு குறிப்பிட்டாலோ வந்த உடனே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அது மறுபடியும் ஆர்டர் வர அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா எதையுமே நாங்கள் வந்து மதிப்பு கூட்டு பொருள் வந்து ஸ்டாக் வைக்கிறது கிடையாது, ஆர்டர் எடுப்போம், எடுத்துட்டு செஞ்சு கொடுத்துருவோம் கையோட.
0: ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் செய்வீங்க?
1: ஆமாம்.
0: சரி, நீங்கள் தனியாக அதை வந்து எதுவும் இது பண்ணுறது இல்லை?
1: தனியாக இப்போ ஏதாவது ப்ரோக்ராமுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியுது இங்கே ஈவெண்ட் இருக்குது, நம்ம அங்கே போக போகிறோம் அப்படி தெரிஞ்சா அப்போ நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக நம்ம நிறைய பேர் வந்து என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதே பயிரை தான் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கவங்க என்ன போடுறாங்களோ அதே போட்டுக்குவோம். அவங்க என்ன மாதிரியான தொழில்நுட்பம் செய்கிறாங்களோ அதே செஞ்சுப்போம். அதை தாண்டி பயிற்சிக்கு போகணும்னு என்னெல்லாம் பெருசாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மகளிராக இருந்து உங்களுக்கு எது இவ்வளோ தூரம் தூண்டுகோலாக இருந்துச்சு? சரி, இது மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு கேவிகேக்கு போயிருக்கீங்க, ஆர்சிடி போயிருக்கீங்கன்றீங்க, அப்புறம் தேனிக்கு போனேன்றீங்க, இந்த காலேஜில் கற்றுக்கிட்டோம், அது மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரீங்க. அதன் மூலமாக தான் நிறைய மனிதர்களை சந்திக்கிறீங்க, புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்குது, புது தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. பட் ஆனால் அது எல்லாரும் செய்யறது இல்லை. எங்கேருந்து இந்த ஆர்வம் உங்களுக்கு வருது, இப்படி போகிறதன் மூலமாக என்னென்னலாம் நன்மை இருக்கும், இந்த மாதிரி விவசாயிகள்

0: நன்மைதானா? அதுவும் குறிப்பாக மகளிர் விவசாயிகள் இது மாதிரி போகிறனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அது சொல்லுங்க. உங்களோட அனுபவத்தில் நடந்ததெல்லாம் சொல்லுங்க.
1: அதாவதுங்க சார், இப்போ எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் இருக்கும், நம்ம தனிச்சு எதுலையாவது சாதிச்சு காட்டணும் அப்படின்ட்டு. நான் கல்யாணம் பண்ணிட்டு எடுத்த உடனே என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. ஆனால் பெண்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் தான் அவங்க அந்த தன்மானத்தோட வாழ முடியும் அப்படிங்கிற. நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்க, என்னோட நண்பர்களோட இருக்கிறப்ப எல்லாருமே நாங்கள் பேசுகிறது அதுதான். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று, நமக்குன்னு ஒரு வருமானம் வர மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இந்த தொழில் கிடைச்சது. இந்த காளான் வளர்ப்பு தொழில் நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காலேஜ் வாய்ப்பா இருக்கட்டும், இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு அந்த தொழில் பண்ணதுனாலதான் கிடைச்சது. இந்த மாதிரி வெளியில வரப்ப, நான் இப்ப அரியலூர்ல இப்ப 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, நீங்க தானே பாவை காளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க தானே காளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர். அவங்களும் எனக்கு தெரியாது, ஆனா நிறைய பேர் என்னைய ஞாபகம் வச்சுட்டு வந்து கேட்பாங்க, நீங்க உங்களை நான் அன்னைக்கு அங்க பார்த்தேன், உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தெரியறோம்.
0: சரி, அது இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு சுதந்திரமா நமக்கான வருமானத்தை நம்மளே உருவாக்கிக்கிறதுன்றது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். என்னதான் நம்ம இருந்தாலும் அவங்கவர்களுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். அது மாதிரி தனியா ஒரு பெண்ணும் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க?
1: நாங்க 4 பெண்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல ஆரம்பத்துல நாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதெல்லாம் கடந்து நாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுகிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசுறேன் அப்படின்னா அதுக்கு எங்க வீட்டுக்காரும் ஒரு காரணம். அது மாதிரி சப்போர்ட் பண்ணா எல்லாருமே சாதிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தரோட சம்பாரத்தனை பத்தல நிறைய பேர் சொல்றாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து வருமானம் ஈட்டுறப்ப அங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லாத போகுது.
0: அதனால கண்டிப்பா அந்த வருமானம் நம்மளால முடிந்த உதவியை செய்யணும். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு வேளாண் வாய்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு, நம்ம பண்ணணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளை நம்ம வந்து பார்க்கணும். நீங்க சொல்றப்பல அவங்கவுங்களால முடிஞ்சது காளான் வளர்ப்போ இல்ல ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்போ ஆடோ மாடோ இல்ல நீங்க சொல்றப்பல இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி பண்றதோ இது மாதிரி ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணணும் அப்படின்றீங்க. அதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் பெருமளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்றீங்க. இப்ப உங்க அனுபவத்தை யாராவது ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்டா உங்களுக்கு சொல்லுவீங்களா? நீங்க
1: கண்டிப்பா சொல்லுவாங்க சார்.
0: உங்க போன் நம்பர் சொல்லுங்க.
1: 9360262443.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க உங்க ஃபோன் நம்பர்.
1: 9360262443.
0: நீங்க நினைச்ச மாதிரி நிறைய இந்த மாதிரியான உங்களோட தொழில் வாய்ப்புகள் மென்மேலும் பெருகணும், அதற்கான முயற்சிகளோட நீங்க செயல்படுங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்க அனுபவத்தை சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கம்மா.
1: நன்றி சார்.

முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை தோல்வி அடைஞ்சா கூட மீண்டும் மீண்டும் அதற்கான முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு காளான் வளர்ப்புலையும் சரி இடுபொருட்கள் தயாரிப்புலையும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கூத்தூர் கே அருள்மொழி அவங்க இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.

இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல சிறுவர் இசை மேடை பல்ஸ்வை நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம தம்பி தங்கைகள் தர ஆர்வமா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா?

0: நிகழ்ச்சியின் முதலாவதாக சிறுவர் இசை மேடை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும். இசை என்பது இனிமையான ஒலிகளின் ஒரு கலை வடிவம். இன்று நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் என்.எஸ். சுமத்யுதி.
1: பாடல் பாருக்குள்ளே நல்ல நாடு, ராகம் நட்டபைரவி, தாளம் ஆதி. இயற்றியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நிறைவாக பாடல், சமரச பாவன, ராகம், பீம்ப்ளாஸ், தாளம் ஆதி இயற்றியவர் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி.

0: என்ன சுமதி உதயின் பாடல்களை கேட்டு ரசித்த நாம் அடுத்து கேட்கவிருப்பது பல்சுவை நிகழ்ச்சி. வழங்குவோர்
1: திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு திருவரம்பூர் வட்டாரம் துவாக்குடிமலை வடக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் சார்பாக இந்த நாள் இனிய நாள், எங்கள் குழந்தைகளின் குரலை உலகறிய செய்யும் நல்ல நாள். முதல் நிகழ்வாக சித்திரை மாத நிலவைப் போல சிரித்த முகத்துடன் செந்தமிழ் தேன்மொழியாய் நம் செவிகளுக்கு விருந்தளிக்க கதைப்பாடல் பாட வருகிறார் 1ஆம் வகுப்பு மயில்கள் ஆருத்ரா மற்றும் ஜஸ்விகா ஸ்ரீ.

0: சொல்லக்கூடாது, யாரு ஏமாற்றக்கூடாது.
1: அருமை அருமை. பழரசம் போல பல்சுவை நிகழ்ச்சிகளை பால்மனம் மாறாத பாலகிகள் பாங்காக படைக்க வருகிறார்கள். ஏஞ்சலின் திரசா இரண்டாம் வகுப்பு காதுக்கு இனிய கதை கூற வருகிறார்.
2: ஒரு கிராமத்துல ரமேஷி சுரேஷின்ட்டு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களா. ஆனா அந்த ஊர்ல மழையே பெய்யலையா. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சாமி கிட்ட வேணாங்களா. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, மழையே பெய்யலையா. சரின்ட்டு நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா தான் மழை பெய்யும்னு சொன்னாங்க. முதல் இடிச்சா, அப்புறம் குட்டி குட்டியா தூட்டல் பொட்டுச்சா, அப்படியே பெரிய மழையா வந்துச்சா. எங்க பார்த்தாலும் மழை தண்ணி தேங்கி தேங்கி இருந்துச்சு. ரமேஷ்க்கும் சுரேஷ்க்கும் ஒரு ஐடியா வந்துச்சா, இந்த மட்டும் நம்மளுக்கு எங்க போனாலும் தண்ணி தேங்கி நிக்குது, நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லி வயலுக்கு வாய்க்கால்கான வெட்டி விடலாம். சரி நீ போய் ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லு. சரிங்க ஐயா, நான் போய் சொல்றேன். வயலுக்கு வெட்டி விட்டாங்களா, மரம் கொடி செடி எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்ட்டு இருந்துச்சா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது, மழை வருமாறு மழை தண்ணியை தேர்ந்து வச்சு வெயில் காலம் வரும் அது நம்மளும் தண்ணியை குடிக்கலாம், செடிக்கும் ஊத்தலாம்.
1: அருமையாக கதை கூறின அந்த குழந்தைக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க பாப்போம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை இசையோட பாட வருகிறார் மரியம் லைசா இரண்டாம் வகுப்பு.

அருமை அருமை. திருக்குறளை திறமையோடு இசையோடு பாடிய குழந்தைக்கு எல்லாரும் கைத்தட்டுங்க. லோஸ்னி ரத்னா என்ற மாணவி ஆங்கிலத்தில் கதை சொல்ல வருகிறார் இப்பொழுது.

0: going to kill. The mouse requested far, far runners. The lion let him go. After some days, the lion caught in a net. The mouse cut in it with his teeth. The lion was free. He thanked the mouse. Moral, do good, have good.
1: Very nice. அழகிய மயிலென நடை நடந்து கூவும் குயிலென குரல் எடுத்து ஆத்திச்சூடியை அகரவரிசைப்படி எடுத்துரைக்க வருகிறார் மூன்றாம் வகுப்பு மாணவி நியோனா ஜாய்.
2: உயிர் வர்க்கம் மரம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என எழுத்து இகலேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒலியேல், அவ்வியம் பேசேல், அக்கஞ்சுருக்கேல், உயிர்மை வர்க்கம் கண்டொன்று சொல்லே, எப்போல் வலை சனி நீராடு, நியாயப்பட உரை இடம்பட வீடு எடையில், இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன், நன்றி மறவேல், பருவத்தே பயசை முன்பறித்து உன்னை, இயல்பலாதன செயல் அருவ மாட்டேல், இளவம் பஞ்சில் துயில் வஞ்சக பேசல், அழகலாதன செயல் இளமையில் கல் அரணை மறவேல், அனந்தல் ஆடல் ககர வர்க்கம் கடிவது.

0: காட்டொளி கவ்வை அகற்று சகர வர்க்கம் சக்கரை நெறினில் சான்றோர் இணைந்திரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுழிக்க சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்த செய் சேரிடம் அறிந்து செய்யன திரியல் சொற்சொற்பு படையல் சோம்பி திரியல்.
1: ஔவையின் வரிகளுக்கு உயிர் கொடுத்த நியோனா ஜாய் அவர்களுக்கு கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுகிறேன். ஆங்கிலம் பேச வருகிறார்கள் 4வது வகுப்பு நவரத்தினங்கள்.
2: Hi, I am Rishnila. When I was young, my parents and other elders did everything for me. I was worn cloth. I fold out cloth neatly. I love to do my work on my own. I am a die kid.
3: Hi, I am Akshita. I learned to ride a bicycle when I was 9 years old. I ride my bicycle every day. I enjoy cycling.
4: Hi, I am Divyadarshini. I learned to ride a bicycle when I was 9 years old. I ride my bicycle every day. I enjoy cycling.
5: Hi, I am a Muthushki. I swim with the elders in a well. I compete with them. I am fond of swimming.
6: Hi, I am Sivakumar. I have my own garden. I water it every day. I love gardening.
7: Hi, I am Daniel. I have my own garden. I water it every day. I love gardening.
8: Hi, I am Alice. I have my own garden. I water it every day. I love gardening.
9: Hi, I am Sarah. I sew my town clothes. I hem the border. I am always keen to stitch.
10: Hi, my name is Tanamani Nandan. I help by cleaning grinds and cereals. I am good at cooking. I like slicing, cutting or chopping fruits and vegetables. I prepare a few simple dishes.
1: ரோபோட் போயம் இசையோட பாட வருகிறார்கள் ஜீவிகா, ஆதித்யா, பிலோ, சையத், இஸ்மாயில்.

0: சூப்பர், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். வண்ணத்தமிழ் சொல் எடுத்து சிங்கார குரல் எடுத்து கதை சொல்ல வருகிறார் அபிக்ஷா.
1: யார் தலைவர்? அது ஒரு காடு, அதன் தலைவர் புலி. எல்லாரையும் அது பயமுறுத்தி அதிகாரம் செய்து வந்தது. காட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யலாம்? காட்டின் தலைவர் நான், என்னை கண்டால் பயமாக இல்லையா? நான் எதற்கு பயப்பட வேண்டும்? தலைவர் என்றால் எங்களை காப்பவர் தானே, அதனால் என்ன நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள்? உங்கள் கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள். தலைவர் என்றால் இப்படி தானே இருக்க வேண்டும்? தலைவர் என்றால் அன்பும் மரியாதையும் தான் வர வேண்டும். உங்களை வெறுக்கிறார்கள், வேறு தலைவர் தேர்ந்தெடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்கள். ஓ, அப்படியா? என்னை எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை உங்கள் முதுகில் ஏற்றிச் செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள். பயப்படாதீர்கள், உங்கள் குறைகளை கேட்டு வந்திருக்கிறேன். இது என்ன மாற்றம்? நம்ப முடியலே. முயல் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக வருகிறது. நண்புங்கள் தலைவரே நம் மீது அன்போடு இருக்கிறார். உண்மைதானா? இதை தான் எதிர்பார்த்தோம். இந்த காடே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்களும் தான் காரணம், புரிந்து கொண்டீர்கள். இப்போதெல்லாம் வயிறு நிரம்பி சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கம் போடுகிறது முயல். நன்றி.
0: அருமையாக கதை கூறினார். எல்லாரும் கைத்தட்டுங்க பாப்போம். திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி திருவரம்பூர் வடக்கு துவாக்குடிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் இந்த அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். கடந்த 15/7/2026 அன்று காலையில வலம் வந்த காலை மலர் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. 9:00 இனிய ராகம் அந்த நிகழ்ச்சியிலையும் எல்லா பாடல்களும் இதயத்தை வந்து இதமாக்கியது. 10:00 பழைய திரை இசை பாடல்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப அருமை. என்ன எங்களுக்கு இணைப்பு தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து செல்ல வருத்தத்தோட தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும். இந்த லெட்டரை வந்து யார் போட்டிருக்காங்க மகேஸ்வரி, துரை, உமா, கதிரேசன், சதாசிவம் இவங்க எல்லாரும் தான். ஆனா எந்த பகுதியில இருந்து அப்படின்னு சொல்லி போட மறந்துட்டாங்க நினைக்கிறேன். போட்டிருக்காங்கப்பா, வேற ஏதோ ஒரு மூலையில போட்டிருக்காங்க. புதுக்கோட்டை காவேரி நகர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. இவங்களுடைய அந்த கடிதத்துக்கும் ஒரு பாராட்டுகள் நன்றியை சொல்லிடலாம். தொடர்ந்து நேர்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க, அழகிய அவங்களுடைய கடிதங்களை எங்களுக்கு அனுப்புங்க. நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சி 1 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

9:39 நிமிஷம் ஆயாச்சு. இசை தூரல் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேற்றைய தினம் காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் மீனாட்சி அவர்கள் வீடும் நாடும் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப சிறப்பா பேசினாங்க. சட்டத்தின் பார்வை நிகழ்ச்சியில பன்னாட்டு நீதி நாள் அப்படிங்கிற தலைப்புல வந்து தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சட்டம் தொடர்பான பல தகவல்களை வழங்கியது அருமை. திருவள்ளரை செங்கமலை வள்ளி தாயார் சமேத புண்டரீகாட்ச பெருமாள் தட்சிணாய வாசல் திறப்பு நேரடி ஒலிபரப்பு மிகவும் சிறப்பா இருந்தது. மாலையில வண்ணகோலங்கள் நிகழ்ச்சி சூப்பர். இந்த எல்லாத்தையும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்துதான். இவங்களுடைய இந்த மின்னஞ்சலுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நீங்களும் @trichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மின்னஞ்சலை தட்டிவிடுங்க.

0: வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். நேற்றைய தினம் ஒலிபரப்பான எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா சொல்லுனா நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் 2, 1 மனசாட்சி, 1 தெய்வத்தின் சாட்சியமா அப்படின்னு இந்த வரியை ஏன் அனுப்பியிருக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைய உழைப்பவர் அரங்கம் முறுக்கு வியாபாரம் மற்றும் வானொலி குடும்ப நேயர்களாக பங்கு கொண்டு தனது 50 ஆண்டுகால உழைப்பினை தம்பதியர்கள் பகிர்ந்து கொண்டது ரொம்பவே சிறப்பா இருந்தது. மடை திறந்து வெள்ளம் போல கடகடவென தனது மனதில் நினைத்ததை ரொம்ப கலகலன்னு நேயர்களுடைய பகிர்ந்துகிட்டாங்க. உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தியாங்க. நமது ஒரு வியர்வையில விளைந்ததுதான் மதிப்பு அதிகம். பிறர் தருவது கைமாறும், நம் உழைப்பே நிலைக்கும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. காலையில 9 மணிக்கு பண்பாட்டு நீதி நாள், இப்படி ஒரு நன்னாள் இருப்பதை இந்த நாள் நிகழ்ச்சியில நம் வானொலி மூலமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரு நிகழ்வுகளையும் சிறப்பாக வழங்கிய கோகிலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து தான் இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்களும் இவங்கள மாதிரி மின்னஞ்சல் அனுப்பலாம். rtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில நாம இணைஞ்சிருக்கோம். இசை தூரல் நிகழ்ச்சியில திருச்சி FM ரெயின்போ 102.1

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
4: மணி 56 நிமிஷம் ஆயாச்சு. இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கி

கிட்டே இருக்கும். அடுத்ததா மின்னஞ்சல் பாத்தீங்கன்னாக்க, நேற்று தினம் ஒளிபரப்பான 3 மணி இசைத்தூரல் நிகழ்ச்சியில மின்னஞ்சல்கள் பாடல்கள் தெரிவு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அறிவிப்பாளர் தரணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு வண்ணக்குளங்களும் அருமையா இருந்தது. 2 அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், கோபால் அவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறாங்க. பொன்மாலை நிகழ்ச்சியும் அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க, நேற்றைய தினம் வந்து காலை 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சி, வால்டர் வெற்றிவேல் அப்புறம் 2 திரைப்பட பாடலத்திலிருந்து வந்த எல்லா பாடல்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா இவங்க எல்லாரும் தான். இவங்கள மாதிரி நிறைய நேர்கள் இன்னும் மின்னஞ்சல் அனுப்பிய வண்ணம் இருக்கீங்க. உங்களுடைய எல்லா மின்னஞ்சல்களும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக படிக்கப்படும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் @trichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்ந்து மின்னஞ்சல் அனுப்பிட்டே இருங்க. இதுவரை நீங்கள் வந்து கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இசைத்துறல் திருச்சி FM Rainbow 102.1.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். உணவுப் பொருட்களை நஞ்சில்லாமல் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பாய் மிளகை மதிப்பு கூட்டப்பட்ட தனியார் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விவசாயம் சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிப்பதாக எடுத்துரைத்தார். விருதுநகர் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்தது என சான்று பெற்றிருப்பதாகவும் கூறினார். ஓய்வூதியம் தொடர்பான புகார்களை தீர்ப்பதோடு அவர்களின் துயர் நீக்கி தேவைகளை நிறைவேற்ற தீர்வாயம் உயர் முன்னுரிமை வழங்க வேண்டுமென மத்திய ஓய்வூதியம் பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று 2வது ஓய்வூதிய தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஓய்வூதியர்களுக்கான சேவைகளின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் அவை மின்னணு மயமாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். வட்டார மையங்களை மாற்றுத்திறனாளிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார்.

மதுரையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தொடங்கி வைத்த அவர், உளவியல் ஆலோசனை, பேச்சு, மொழி தெரப்பி உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இங்கு இலவசமாக வழங்கப்படுவதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல்கள் களையப்பட்டு ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். ராசிபுரம் வடுகம் பகுதியில் இரத்த தான முகாம் மற்றும் பனை விதை நடும் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோவில் நில விவகார விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் தூய்மைப் பணியாளர்கள், விடுபட்ட மற்றும் புதிய தூய்மைப் பணியாளர்களை நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சனிக்கிழமைகளில் நடைபெற இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான

கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் இந்திய நேரப்படி நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. பிரான்ஸ் இங்கிலாந்து இடையே 3rd இடத்திற்கான போட்டி மியாமி மைதானத்தில் இன்றிரவு 2:30 மணிக்கு தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்க இருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: நான்கு நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறீங்க வனகோலங்கள் நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு வனகோலங்கள் நிகழ்ச்சியில பொது அறிவு வினா விடைதான். பொது அறிவு வினா விடைய நான் மட்டும் உங்க கூட விளையாட வரலங்க, நம்ம கூட வந்து ஸ்பெஷலா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களும் வந்து விளையாட வந்திருக்காங்க. நேயர்களுக்கு கேள்விகளே அவங்க தான் கேட்க போறாங்கன்னா பாருங்களேன், நமக்கு எப்பயும் பதில் சொல்லிதான் பழக்கம். என்ன சொல்றீங்க
1: நேயர்களுக்கான முதல் கேள்வி? திருச்சி மலைக்கோட்டையோட உயரம் எத்தனை அடி?
0: அதாவது அவங்க வந்து எடுத்த உடனே வந்து நான் ரொம்ப சின்சியருங்க, கடமையே கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிமுகம் கூட நமக்கு கொடுக்கல. உங்களுக்கான கேள்வி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க கேட்ட இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லி 4311 240 102 1 அல்லது 246 102 1 என்ற எண்ணை தொட்டு வாருங்கள், விளையாடலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாலு மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்கோ. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பொது அறிவு வினாவிலிருந்து விளையாட போறோம். எடுத்த உடனே எங்க சின்சியர் டீச்சர் வந்து அழகா வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் வந்துட்டாங்க. அவங்க அறிமுகம் கூட நமக்கு கிடைக்கல. சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட், நீங்க யார் அப்படிங்கறத எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: நான் தான் புதுசா சேர்ந்திருக்கேன், வானொலி அறிவிப்பாளர் தமிழ் பாரதி.
2: தமிழ் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்ல எங்களுக்கு நிறைய சொல்லி தருவீங்களா?
3: சொல்லிட்டா போச்சு.
2: இப்ப நீங்க வந்து பதில சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க அதுக்காக வந்து ஒரு நேர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து கேட்டலாம்? வருக வணக்கம்
3: சொல்லுங்கம்மா. யார் எங்க இருந்து?
2: வணக்கம், வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? மாலை வணக்கம். யாருங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: வணக்கம் வணக்கம், முதல் நேரா வந்துட்டீங்க, அதுவே புது மகிழ்ச்சி தான் அப்படிதானா?
4: மகிழ்ச்சி மேடம்.
2: சொல்லுங்க சார், அப்புறம் நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? மதுரையில இருந்து எங்க திருச்சியோட ஒரு வினாவை கேட்டிருக்கோம், என்ன நினைக்கிறீங்க?
4: என்ன சொல்லி பாட்டுக்கு முன்னாடி
2: கேட்டீங்களா? ஆமா கேட்டுமே.
3: கேள்வி இன்னொரு தடவை சொல்லவாயா?
4: ஆ சொல்லுங்க.
3: திருச்சி மலைக்கோட்டையோட உயரம் எத்தனை அடிகள்?
4: திருச்சி மலைக்கோட்டை வந்து இளமையை விட ரொம்ப பழமையானதுன்னு ஒரு புக்ல படிச்சிருக்கேன்.
2: ஆஹா,
4: ஏதாவது க்ளூ கிடைக்குமா?
2: க்ளூ எண்ணிக்கைக்கு க்ளூவா? அடாடா சண்முகசுந்தரம் ஐயா அவர்களே, வேற லெவல் போங்க. எந்த குத்துமதிப்பா சொல்லுங்க. ஒரு 500-1000 நம்பரு அப்படின்னு மாதிரி சொல்லுங்க.
3: தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூடுதல்.
2: ஆஹா, தமிழ் பாரதி அகச்சிறந்த க்ளூ தான் போங்க.
4: 250.
3: இன்னும் கொஞ்சம் கூட.
2: இல்ல எனக்கு புரியல, இங்க என்ன நடக்குது? ஒரு தரம் ரெண்டு தரம்னு போயிட்டு இருக்கு. நல்ல முயற்சி சரிங்களா, அடுத்த தடவை நம்ம பாக்கலாம். அடுத்த நேருக்கு வழிவிடுவோமா?
4: 275.
3: இல்ல இல்ல,
2: அடுத்த நேரத்துக்கு.

0: இப்போ நன்றியா வருக. வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வேமனூர்ல இருந்து ஜெயராஜன் மேடம்.
0: வேமனூர் எங்க இருக்கு?
1: திருச்சி மாவட்டம் மர்காவடி தாலுகா.
0: சரிங்க சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்களா?
1: கேட்டேன், சொல்றேன், தெரிஞ்சதை சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விடை?
1: 1168 அடி.
0: அதாவது கேள்வியை கேட்டீங்க, க்ளூ ஒண்ணு கொடுத்தாங்க, அதை கவனிக்கலன்னு
1: நினைக்கிறேன்.
0: தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு சொன்னாங்க. முதல்ல அதுக்கு நமக்கு தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு
1: சொல்லணும்ல.
0: அங்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா, ட்விஸ்ட் நம்மளுக்கு எல்லாம். நீங்க விடுங்கயா, நான் உங்களை மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அடுத்த நேரம் கேப்போமா? சூப்பருங்க சூப்பருங்க. வருங்க வணக்கம். பெற்றோர்கள்
3: இறங்கிருப்பீங்க
0: இதுவரைக்கும்? நாளைக்கு முத டாஸ்க் ஐயாக்கு வந்து மலைக்கோட்டைக்கு கூட்டு போங்க. இந்த படி சரிதானா, ஏறி நின்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லணும். சரியா? நன்றிமா, பாராட்டுகள். அழகா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, அது எப்படிங்க? அவங்க போகாமலே கரெக்டா சொல்றாங்க. அப்போ வந்து இவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கேக்குறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களே அப்படியா அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தெரியணும்னா கண்டிப்பா நீங்க நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கணும். குறிப்பா நம்ம வண்ணக்கோலங்கள்ல இந்த பொது அறிவு வந்து நம்ம செவிக்கு மட்டுமல்ல சிந்திக்கும் தீனி தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
2: இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வி எல்லாமே நம்மளை ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். திருச்சியை சார்ந்த கேள்வி தான் மொத்தமுமே.
0: அதாவது க்ளூவே கொடுத்துட்டீங்க, போங்க.
2: அனைத்து கேள்வியும் திருச்சியை சுத்தி சுத்தி தான் வரப்போகுது. அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: ஆ கேட்டுங்களே, நேயர்களுக்கும் யோசிக்க டைம் வேணுமே.
2: திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் எப்போ துவங்கப்பட்டது?
0: திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? எந்த ஆண்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. சொல்லி 4311 240 101 என்ற எண்ணிலையோ அல்லது 246 102 1 என்ற எண்ணிலையோ வந்து அழைத்து உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைய வண்ண கோலங்கள்ல திருச்சிராப்பள்ளியை சார்ந்த புதறிவு வினாக்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
1: அதாவது எவ்வளவு நல்லவங்கன்னா, கேள்வி மட்டும் இல்லைங்க, கேள்வி கூட சேர்த்து நான் க்ளூவோடே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
2: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான மாலை வணக்கம் அரியா. நான் திருச்சி சந்தனிபுரம் ஆல்பர்ட் பேசுறேன். இன்னொரு மேடம் பேர் தெரியல, சொல்லிருங்க.
1: அந்த மேடம் பேரு தமிழ் பாரதி.
2: தமிழ் பாரதி அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்மா, கண்டுபிடிச்சிட்டேன்.
0: எந்த ஆண்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலையம்?
2: திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்து முதன் முதல்ல 1936 தபால் விமான சேவையுடன் தனது செயல்பாட்டை தொடங்குச்சுங்கம்மா.
0: சூப்பர்.
2: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா அக்டோபர் 4, 2012 வந்து பன்னாட்டு விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டதுங்கம்மா.
0: சூப்பர் ஐயா, சூப்பர். அக்யூரேட்டா எடுத்து சொல்லிட்டீங்க. நடுவுல இன்னொன்னு, அந்த விமான நிலையத்துக்கு இன்னொன்னு ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கு.
1: உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, அதை வந்து இவங்க நிவர்த்தி பண்றாங்களான்னு கேப்போம். வருக வணக்கம்.

0: கிடைச்சிருச்சு, பேசுங்க.
1: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலை அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்,
2: வணக்கம் ஐயா.
1: அன்பு அறிவிப்பாளர்கள், அன்புடன் மரியா. தமிழ் மொழியின் புதிய அறிவிப்பாளர் தமிழ் பாரதி, இருவருக்கும் நேர்கள் எனக்கு இனிய மாலை வணக்கம்.
0: சூப்பர் ராஜேஷ் சார், சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த என்ன சிறப்புன்னு?
1: திருச்சி மாநிலமா, 2024 வந்து பாரத பிரதமர் அவர்களால் புது டெர்மினஸ் திறக்கப்பட்டது.
2: சரிங்கய்யா, அது கரெக்ட். அதுக்கு முன்னாடி 1936 ஆரம்பிச்சாங்க. அப்ப வேணா விமானம் வந்து பன்னாட்டு விமான நிலையமா இல்ல, அஞ்சல் விமான சேவைக்காக தான் பயன்படுத்திட்டு இருந்தோமா.
1: 2041 பாசஞ்சர் ஆரம்பிச்சாங்க.
2: ஆஹா, 2042 இன்னொன்னு ஒரு சிறப்பு அங்க நடந்திருக்கு, பாசஞ்சர் ஆரம்பிக்கல, இன்னொன்னு ஒண்ணு. அது என்ன?
1: அது என்னன்னு தெரியலையே. 2012 வந்து பன்னாட்டு விமான நிலையம்,
2: 2012 தான் அது பன்னாட்டு விமான நிலையமா மாறுனுச்சு. 24
1: செந்தனையர்புரம் சிங்க சொல்லிட்டாரு, அதான் 2041-42 பத்தி எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல.
0: சரி,
1: கூட முடியுமா?
2: அது எப்படி சொல்றது?
0: அது சரி, இப்படியே ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துருவோம். நன்றி, நன்றி. 102.1

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில புது அறிவு வினா விடை தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். புது அறிவு அப்படின்னு நேர்கள் ஆர்வம் மிகுதியில அப்படி அறிவிப்பாளரையும் சேர்த்து 2042-44 கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வேகத்துல போய்கிட்டு இருந்தா எங்க போய், எப்ப யாராவது ஒருத்தர் தடுத்து நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க தமிழ் பாரதி, அதுக்கு என்னதான் விடை?
5: 1942 ராணுவ விமான தளமா விரிவுபடுத்திருக்காங்க. அப்போ போர் விமானங்களை பழுது பார்க்கும் இடமாவும் இருந்திருக்கு. 2010 இந்திய அரசால பன்னாட்டு விமான நிலையமா அறிவிச்சிருக்காங்க. 2024 பயணிகளோட வசதிக்காக புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தையும் திறந்திருக்காங்க.
4: சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி தகவல் எல்லாம் நேயர்களுக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அடுத்த கேள்வியும் நீங்க இப்பயே கேட்டுட்டா நேயர்கள் யோசிச்சு பதிலோட வந்துருவாங்க இல்லையா?
5: கேட்டலாம். அதுவும் நம்ம திருச்சியோட புகழ் தான். திருச்சிக்காரர்கள் இருக்கிற கல்லணை, கரிகாலன் கட்டிய கல்லணை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கல்லணைக்கு சொல்லக்கூடிய மறுபெயர்,
4: சரி,
5: அதை வந்து ஒரு ஆங்கில பொறியாளர் வியந்து அதை பாராட்டி அதுக்கு ஒரு புகழாரமா அந்த பெயரை சூட்டியிருக்காரு. அந்த பெயர் என்ன?
4: அந்த பெயர் என்ன அப்படின்னு பதில் தெரிஞ்சா நீங்க 43-1-140-102-1 அல்லது 146-102-1 என்ற எண்ணை தொட்டு பாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினை கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களம், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இன்னைய வண்ணக்கோலங்கள்ல நம்ம திருச்சியை பத்தின பொது அறிவு தகவலை தான் கேட்டுட்டு இருக்கோம்.

0: நம்ம கேட்ட கேள்வி கல்லணைக்கு மறுபெயர். அதுக்கு பதில் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க, யார் எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து?
1: லட்சுமி பேசுறேன், குமரன் நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கிராண்ட் அனேக்கர்.
0: சூப்பர், அருமை அருமை அம்மா. யார் சொன்னாங்க, அந்த பட்டம் யார் கொடுத்தாங்க, அடைமொழி சொன்னாங்கன்னு தெரியுமாம்மா?
1: சார், ஆர்தர்
0: காசன். அருமை அருமைம்மா, அதே தான்.
2: அழகா அழகா சொல்லிட்டீங்க, உங்களுக்கே உரித்தான வானில வந்தீங்க, சொல்லீங்க, ஜெயிச்சிட்டீங்க, அப்படிதானே லட்சுமிமா? சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் இதை பாக்குறோம், ஆனா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்க மாட்டோம்ல. இதன் மூலயமா மத்தவங்க அதே மாதிரி செய்வாங்க இல்லையா? அருமைமா அருமை, அழகா வந்து இணைப்புல சரியான வேலை சொல்லிட்டாங்களா?
0: கரெக்டா சொல்லிட்டாங்க. 1080 அடி நீளமும் 66 அடி அகலமும் 18 அடி உயரமும் கொண்ட வளைந்த அமைப்பிலான இந்த அணையோட கட்டுமானத்தை பார்த்து வியந்துட்டு தான் சர் ஆர்தர் கார்டன் எனும் ஆங்கில பொறியாளர் 19ஆம் நூற்றாண்டுல கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுன்னு புகழாரம் சூட்டியிருக்காரு.
2: இது கூடுதல் தகவல் அப்படிதானுங்களா? சரிங்க, இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க நேர்கள் எல்லாரும். இனிமே நம்ம எங்கேயாவது வந்து சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதை சுத்தி பாருங்கப்பா, என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கங்க. மறக்காம நம்ம குழந்தைகளுக்கும் வந்து தகவலை கடத்துங்க அப்படிங்கறத நம்ம இது மூலமா சொல்லிக்கலாமா? சரிங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப அடுத்த கேள்விக்கு ரெடி ஆயிருவீங்க, எங்க நேர்கள் உங்களுக்கு முன்னாடியே வந்து பதிலுக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
0: வண்ண கோலத்துல அடுத்த கேள்வி, சோழர் கால தலைநகர் எது?
2: எது அதானங்க கேள்வியே அப்படிங்கிறீங்களா? சரி, இதுக்கு பதில் தெரிஞ்சா
0: நம்ம நேயர்கள் அழைக்கலாம் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு, 246-102-1 என்ற எண்ணுக்கும், அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணுக்கும்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இப்போது நேரம் 5:30. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்

நேரம் 6 மணி, கேட்கலாம் இனி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். வலுவான தேசத்திற்கு நலமான சமுதாயம் அவசியம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்திய மருத்துவ கூட்டமைப்பின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ சேவை மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்தார். 2024 ஆண்டிற்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. சிறந்த ஆவணப்பட ஒலி வடிவமைப்பிற்கான ப்ளூ படத்திற்கு ஒலி வடிவமைப்பு செய்த ஹரியரசுதனுக்கு வழங்கப்படுகிறது. மெய்யழகன் தமிழ் திரைப்படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவை தொழில்நுட்பத்திற்கான சிறப்பு விருதும், கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதும், தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான சிறப்பு விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பழங்குடியின மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டம் கெம்பனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏலகிரி மலையில் படகு இல்லம், இயற்கை பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை சுற்றுலா பயணிகள் உணர்ந்து செயல்பட வேண்டுமென மாவட்ட வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். ஏலகிரி மலையில் கோடை விழாவை தொடங்கி வைத்த அவர் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகளையும் திறந்து வைத்தார். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் 39,950 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்களுக்கு பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோவை கால்பந்து இறுதிப் போட்டி

மாலை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டம் இந்திய நேரப்படி நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. பிரான்ஸ் இங்கிலாந்து இடையே மூன்றாம் இடத்திற்கான போட்டி மியாமி மைதானத்தில் இன்றிரவு 2:30 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

சூரியனின் பொன் கதிர்கள் வானத்தில் சாயும் மேலே இயற்கை தந்த இனிமையான மாலை, மெல்லிசா வீசும் காத்தோட பறவைகளின் நாற்பறிக்கும் ஓசையோட இணையலாம் திருச்சி வானொலி அலை வரிசைகளில். இது ஆரவாரம், உங்களுடன் நான் தமிழ் பாரதி.

இணைக்க பல்வேறு சமூக மக்கள் திரளாக பங்கேற்று நதிகள் நீர்நிலைகள் காக்கும் அவசியத்தை உணர்ந்து தூய்மை பணி செய்ய தீர்மானிச்சிருக்காங்க. இதில் அனைவரும் பங்கேற்று தூய்மை பணி செய்ய அழைச்சிருக்காங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.

திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மா காவேரி தன்னார்வ குழுவினர் இணைந்து நடத்தும் நீர்நிலைகள் காப்போம். நாளை காலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் காவேரி அம்மா மண்டப படித்துறையில் தூய்மை பணி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைந்து மா காவேரி தன்னார்வ குழுவினர் ஒருங்கி

0: தொலைக்காட்சி வானொலி அலை வரிசைகளில் இது ஆரவாரம். முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் உறுப்பினராக பதிவு செய்துள்ளவர்கள் மற்றும் உறுப்பினரை சார்ந்தவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம்னு மாவட்ட ஆட்சியர் தலைவர் கொடுத்த தகவலை இப்ப கேட்கலாம். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டமானது தமிழக சிறு குறு விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் நபர்கள், குத்தகைக்காரர்கள், விவசாய தொழிலாளர்கள் அரசு உதவித்தொகை பெற 2.5 ஏக்கருக்கு மேற்படாத நன்சை இல்லனா 5 ஏக்கருக்கு மேற்படாத புன்சை நிலத்தை சொந்தமாக வச்சிருந்தோ அல்லது அந்த நிலத்தில் நேரடியாக பயிர் செய்யும் 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள அனைத்து குறு சிறு விவசாயிகள், நேரடியாக விவசாயம் செய்கிறவங்க, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஊதியத்திற்காகவோ அல்லது குத்தகை அடிப்படையிலோ ஈடுபட்டுள்ள அனைத்து குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் கீழே மூல உறுப்பினர்களாக பதிவு பெற தகுதி உள்ளவங்க. மேலும் அவரை சார்ந்து வாழும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் கீழே உறுப்பினர்களாக பதிவு செய்ய தகுதியானவர்கள் ஆவார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உறுப்பினராக பதிவு செய்துள்ளவர்களுக்கு திருமண உதவித்தொகை, விபத்து மரணம் மற்றும் காயம், இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு செலவு மற்றும் உறுப்பினரை சார்ந்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, தற்காலிக உழைக்கும் திறனற்ற நோயால் பாதிக்கப்பட்டமைக்கு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருது. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ஊரக பகுதியில் உறுப்பினராக பதிவு செய்துள்ளவர்கள் மற்றும் உறுப்பினரை சார்ந்தவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அந்தந்த தொடர்புடைய வட்ட அலுவலக சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரிடம் விண்ணப்பிக்கலான மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்காங்க.
1: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, 7வதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
2: பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வெள்ளைப்படுதலுக்கு வீட்டுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பொதுவா தீட்டு வர்றதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஒரு 4-5 நாட்கள் வெள்ளைப்படுதல்ங்கிறது இயற்கையான ஒன்று தான். ஆனா மாதம் பூரா வெள்ளப்படுது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இந்த வெள்ளைப்படுறதுல துர்நாற்றமோ அரிப்போ எரிச்சல் இது மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க மருத்துவரை அணுகியே ஆக வேண்டும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். சாதாரணமா இதெல்லாம் இல்லாம வெறுமனை வெள்ளப்பட்டுட்டே இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? முருங்கைக்கீரை வாரம் 3 முறை உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கணும். நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் வந்து காலையில எழுந்த உடனே நெல்லிக்காய் உள்ள கொட்டையை நீக்கிடுங்க. ஒரு 2 நெல்லிக்காய் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே காலையில அதை ஜூஸ் மாதிரி குடிச்சிடுங்க. இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். பலவிதமான நோய்களுக்கு இது அற்புதமான மருந்து. வீட்டில் உள்ள எல்லாருமே குடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெள்ளப்படுறவங்க கண்டிப்பா அதை குடிங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், மாதுளம்பழத்துல வந்து நீங்க அரைச்சு குடிச்சிங்க அப்படின்னா அதுல ஜீனி இதெல்லாம் சேர்க்காம அரைச்சு குடிக்கணும். அந்த விதையோட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளை வந்து இரும்பு சத்து குறைபாடையும் போக்கும், வெள்ளப்படுறதுக்கும் ஒரு நல்ல நிவாரணம். வெந்தய களின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அதனால வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு அதை மோர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெள்ளைப்படுறது கண்டிப்பா குறைஞ்சிடுங்க. அதை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வெந்தயம் வந்து இரும்பு சத்து மிகுந்த ஒரு உணவு, அற்புதமான ஒரு மூலிகை. அது நிறைய பேருக்கு வந்து இந்த வழுக்கு தலை இருக்கு இல்லையா, அதுக்கு நல்லது ஒரு மருந்து அப்படின்னா வெந்தயம்ங்க. இத நிறைய ஆராய்ச்சிகள் இதுக்காக போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. வெந்தயத்தை எல்லாருமே 1 ஸ்பூன் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளுக்குமே ரொம்ப நல்ல மருந்து. உடம்ப வந்து உஷ்ணத்தை குறைச்சு குளிர்ச்சியா வச்சுக்கும். அதனால வெள்ளைப்படுறவங்க கண்டிப்பா வெந்தயம் 1 ஸ்பூன் உணவுல சேர்த்துக்கணுங்க. மோர் குடிக்கலாம். காஃபி டீ இதெல்லாம் தவிர்த்துட்டு மோர் வந்து நிறைய குடிங்க. அதிகமான இனிப்பு பொருட்கள், எண்ணெயில வறுத்த பொரித்த உணவுகளை கண்டிப்பா

0: தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதை தவிர்த்துட்டாலே பல வியாதிகளுக்கு நம்ம உள்ள வரவிடாம வழியை மூடிடலாம். அதனாலதான் எண்ணெயில வறுத்த பொறுத்த உணவுகளை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. குளிர்பானங்களை கண்டிப்பா தவிர்த்துடணும். நம்மளோட உள்ளாடைகளை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். உள்ளாடைகளை துவைத்து நல்ல வெயில்ல காயப்போடணும். இந்த மாதிரி வெள்ளப்பாடுறவங்க முடிஞ்சா நல்ல நாலஞ்சு முறை துவைச்சிட்டு கிருமி நாசினிய போட்டு அதுல அலசி அதுக்கப்புறம் வெயில காய வைங்க. அந்த தொற்று வந்து திரும்ப வராம இருக்கும். இந்த வெள்ளைப்படுதலுக்கு அற்புதமான ஒரு மருந்துன்னா இந்த கத்தாழை. ரெண்டு சைடும் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ள ஜெல்லு மாதிரி உள்ள பொருளை நாலஞ்சு முறை அலசிட்டு அதை அப்படியே சாப்பிடலாம். அது கசக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுல ஒரு அரை டம்ளர் மோரை ஊத்தி குடிச்சிடுங்க. இத ஒரு வாரம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது. வந்து புற்று நோய் செல்களை வளர விடாம தடுக்கும் அற்புத ஒரு பொருள் தான் அது. இந்த கத்தாழைய வந்து குமரின்னு சொல்லுவோம். குமரினா குமரிங்கிறப்ப ஒரு அழகு மட்டும் இல்ல, ஆரோக்கியம் இருக்கும். அதனால நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த கத்தாழைய சாப்பிட சொல்றேன். இதுவும் பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடியது. குறிப்பா வெள்ளைப்படுதல் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சிறுதானியங்களை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கங்க. கர்ப்பப்பை வலுப்பெறுவதற்கு பொதுவாகவே வாழைப்பூ நல்ல ஒரு மருந்து. வாழைப்பூ, எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாமே நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை மட்டும் இல்லாம நம்மளோட எலும்பு ஆரோக்கியமும் மேம்படும். இந்த எளிய உணவு முறைகளை பின்பற்றி கர்ப்பப்பைய பத்திரமா பாதுகாக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளை தந்தாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலை வரிசைகளில் ஆரவாரம். மாவட்ட அளவிலான தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்தல் குறித்த தகவலை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதி திராவிட இன மக்களின் நலனை பேணுவதற்காக 2026 மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழுவிற்காக புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யும் விதமா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த தகுதியுடைய நபர்களிடமிருந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தில் சுய விவரங்களுடன் ஜாதி சான்றிதழ், சமுதாயத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆற்றிய பணிகள் குறித்து முழுமையான விவரங்களை இணைத்து விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நாளைக்குள்ள நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்.

மகளே, உங்களின் நினைவிற்காக, சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகையும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நம்மக்கு திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த செய்தியை அனுப்பியிருக்காங்க. 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் வரும் ஜூலை 31 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க. இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தினை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் வாங்கிக்கலான்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காரு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனை தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அது ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேமுக்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்,

0: குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக்க அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக்க மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு

0: மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்புத் துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மைய சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்கக் காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்கக் காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசல் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலை ஓரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசிய விலையே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக

0: செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஜூலை மாதம் 15 நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச்செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் 1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செந்நிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
3: விருதுநகர் மிளகாய் பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவுப் பொருளை தயார் பண்றீங்களே.

0: நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாய வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
1: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய

உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்தி.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லை மாறன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
0: முதலில்

0: காமாட்சியக்கா, காமாட்சியக்கா, என்ன வீடு அமைதியா இருக்கு, ஒரு சத்தத்தையும் காணமே.
1: வா கண்மணி.
0: என்ன வா கண்மணி, வாய்ஸ் உள்ளார போகுது.
1: ஒண்ணுமே முடியல, உடம்பு வேற சரியில்லை.
0: என்னக்கா இப்படி பேசுற, டாக்டர் கிட்ட எதுவும் போனியா இல்லையா?
1: போயிட்டு தான் வந்தேன் கண்மணி. இந்தா மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு.
0: என்னாச்சா உடம்புக்கு?
1: சத்து இல்லைன்னு சொன்னாரு டாக்டர்.
0: என்ன நீ நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுறியா இல்லையா? நல்லா சாப்பிட்டாதானே வேலை வெட்டியெல்லாம் செய்ய முடியும். சத்தா சாப்பிடுக்கா.
1: என்னத்த சாப்பிட்றது, எந்த வேலையும் செய்யறது? இந்த கொளுத்துற வெயில்ல தோட்டத்துக்கு போய் எப்படி வேலை பார்ப்பேன் நீயே சொல்லு கண்மணி.
0: என்ன இப்போ உனக்கு வெயில்ல போய் வேலை பார்க்க முடியல, அதோட சத்தா சாப்பிடணும், அவ்வளோதானே?
1: ஆமா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற
0: வழி இருக்குக்கா?
1: சும்மா சொல்லாத கண்மணி, சத்தா சாப்பிட்டு எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது?
0: அதுக்கு தான் மைக்ரோ கிரீன்ஸ் இருக்கே.
1: அப்படின்னா
0: நீ என்கிட்ட என்ன சொல்வா அடிக்கடி? எந்த தானியமா இருந்தாலும் முளைக்கட்டி சாப்பிடு, முளைக்கட்டி சாப்பிடு, அதுலதான் சத்து நிறைய இருக்கு அப்படிம்பியே.
1: ஆமா,
0: ஆனா அதை விட சத்து அதிகமா இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல இருக்கு.
1: இங்க பாரு கண்மணி, புதுசு புதுசா ஏதோ நோவெல்லாம் வர மாதிரி நீ செல்ல பார்த்து எதை எதையோ சொல்லாத, புதுசா என்னமோ கதை விடுற.
0: கதை இல்லக்கா, நிஜமா தான் சொல்றேன்.
1: அப்படின்னா நான் கேக்குறேன், சொல்லு.
0: இப்ப நீ தோட்டத்துக்கு போய் ஒரு பயிரை சாகுபடி செய்யறனா குறைஞ்சபட்சம் எத்தனை மாசம் ஆகும்?
1: ஒரு 2-3 மாசம் ஆகும்னு வச்சுக்கோயே.
0: ஆகும்ல?
1: ஆமா.
0: ஆனா இந்த மைக்ரோ கிரீன் சாகுபடி செய்ய 7-14 நாள் தான் ஆகும், அதுக்குள்ள அறுவடை செஞ்சிடலாம்.
1: அப்படியா, புதுசா இருக்கே.
0: புதுசுதான்க்கா, புதுசுதான், ஆனா பலன் பயங்கரமா இருக்கும்.
1: புதிர் போடாத கண்மணி, புரியற மாதிரி சொல்லு.
0: நல்லா கேட்டுக்கோ, மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா இத நுண்கீரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம், சீக்கிரமா அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செஞ்ச உடனே சாப்பிடணும், அப்பதான் அதுல இருக்க சத்து முழுசா நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நீ வெயிலுக்கு போக வேண்டிய

0: அவசியமே இல்ல. அம்புடுதான்.
1: இப்படி மூச்சு விடாம பேசினா எப்படி? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்ப்பா.
0: என்னைக்கு நீ என்ன நம்பி இருக்க இன்னைக்கு நம்புறதுக்கு?
1: அதுக்கு இல்ல கண்மணி, நீ சொல்றது கொஞ்சம் புரியல.
0: இப்போ உனக்கு புரியணும் அம்புடுதானே?
1: ஆமா.
0: நல்லா விவரமா காது கொடுத்து கேட்டுக்கோ. நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா இருக்காருல்ல?
1: ஆமா.
0: அவரு பக்கத்து கடையில ஒரு ட்ரே வாங்கிட்டு போனாரு.
1: ஆமா.
0: அப்ப அது எதுக்குன்னு கூட நீ கேட்டியா?
1: ஆமா கண்மணி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீ சொன்ன மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் வழக்கத்தான் வாங்கிட்டு போறன்னாரு.
0: இப்பயாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சே. அவரு யாருகிட்ட கேட்டு இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சாருன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியலையே.
0: சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லைமாறன் அவருகிட்ட கேட்டுதான்.
1: அப்படியா கண்மணி?
0: வாய பொழக்காதக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசினத நீயே கேளு, எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து ஒரு புதிய தலைப்பு, அதாவது மைக்ரோ கிரீன்ஸ். எவ்வளோ பேர் நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்றது தெரியல. நுண்கீரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கீரை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அது என்ன நுண்கீரைகள் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முனைவர் எஸ் முல்லைமாறன் நமது நிலையத்தில் இருக்கிறார். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நுண்கீரைகள் அப்படின்னா என்னங்க?
3: இங்கிலீஷ்ல சொல்ல போனால் மைக்ரோ கிரீன்ஸ் சார். இது தமிழில் வந்து நுண்கீரைகள் அப்படின்வாங்க. இலைகள் வந்து முளைத்து இலைகளை விட தொடங்கும். அதை வந்து 7 to 14 நாட்களில் என்ன பண்ணணும்னா அறுவடை செய்யலாம். இதுக்கு பேர் தான் நுண்கீரைகள் அப்படிங்கிறாங்க. நம்ம விதையை வந்து முளைக்க வச்சு ஒரு 2 to 3 நாளையில் அந்த முளைப்பு தோணும். அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரவுட் அப்படின்வாங்க. நம்ம அன்றாட கடைகளே இப்போ கிடைக்கிது. பாசி பயிரெலாம் பார்த்தீங்கன்னா முளை கட்டி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முளை கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரவுட் அப்படின்னு.
2: பொதுவாகவே வந்து இப்போ கடலையாக சாப்பிட்றத விட அது முளை கட்டின பிறகு அதை சாப்பிட்றது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நிறைய புரதச்சத்து
3: புரதச்சத்து அதிகங்க சார்.
2: விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் கூட அப்படியே பயிரா விற்காம இப்போ சின்ன சின்ன பொட்டலமா போட்டு விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்றோம்.
3: முளை கட்டியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் இருக்கும், ஒரு 4 times இருக்குங்க. அதே மாதிரி நீங்க மைக்ரோ கிரீன்ஸா, அதாவது 7 to 14 நாட்களில் அப்படின்னு எப்படி வரும்னாக்க, பிற இரு விதை தாவளமாக இருந்துச்சுன்னா அந்த இரு விதையிலையும் இலையாக வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இலை வரும். அந்த இதை நாங்கள் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்க போகும்போது இது வந்து 7 to 40 வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு.
2: அதாவது முளைக்கட்டிய பயிரை
3: விட 7 to 40 வந்து அதிகமாக.
2: சதவீதமாக இல்லை மடங்கேவா?
3: மடங்குன்னா மல்டிபிள்ஸ். அதனால தான் நாங்கள் ஆராய்ச்சி மூலியமாக அதனுடைய கண்டுபிடிச்சிருக்கோம். 3 வகையா இதை பிரிக்கலாம் சார். நம்ம முளைக்கட்டிய பயிர், மைக்ரோ கிரீன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேபி கிரீன்ஸ் அப்படின்வாங்க. இந்த பேபி கிரீன்ஸ் என்னன்னாக்க சின்னதாக இலை இருக்கும். இது வந்து 7 to 14 நாட்களில் கிடைக்குதுன்னா அது வந்து 20 to 30 நாளில் இந்த மேலே இருக்கிற ஒரு 3 இலை வந்து நல்லா பெருசாக வருங்க. அது லைட் கிரீன் கலரில் இருக்கும்.
2: அது பேபி கிரீன்.
3: பேபி கிரீன் நீங்கள் வந்து பச்சையாக அந்த சாலட்ல சாப்பிடலாம் அந்த கிரீன்ஸுங்கிறது. இதுக்கு 3 டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
2: ஸ்ப்ரவுட்டு,
3: ஸ்ப்ரவுட்டு, மைக்ரோ கிரீன்ஸு, பேபி கிரீன்ஸு, மெச்சூர்ட் பிளான். ஒரு இதை வந்து 4 பிரிக்கலாங்க. இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க சார். ஒன்று வந்து இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டுங்கிறது வந்து 5 to 8 சென்டிமீட்டர் இருக்கும். மைக்ரோ கிரீன்ஸுங்கிறது வந்து 8 to 10 சென்டிமீட்டர் இருக்கும். பேபி கிரீன்ஸுங்கிறது வந்து 10 to 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குங்க சார். இது வந்து நீங்கள் மெச்சூர்ட் பிளான்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாளும் அதனுடைய இதை பொறுத்து வரும். இது ப்ரொடக்ஷன் டைமுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட் பார்த்தீங்கன்னா 3 to 10 நாளில் வரும். அதே மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 21 நாளில் வரும்.
2: சரிங்க.
3: பேபி கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 to 40 நாட்களில் வருங்க சார். அதே மாதிரி இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைட்டு தேவைப்படுங்க. இந்த ஸ்ப்ரவுட்டுக்கு வந்து லைட்டு தேவையில்லை. ஏன்னா அந்த விதையிலேருந்து வர இருக்கக்கூடிய சத்தையை எடுத்துகிட்டு அது ஸ்ப்ரவுட் வந்துடும். இந்த மண்ணினுடைய மீடியம்
2: தேவையில்லை.
3: அதே மாதிரி மைக்ரோ கிரீன்ஸுக்கு வந்து லைட்டு தேவைப்படும். நீங்கள் சாதாரண டியூப் லைட்டே வளர்க்கலாம். இதை விட நல்லா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்
2: ஒளி,
3: சூரிய ஒளி. இதிலே பார்த்தீங்கன்னா யூவி லேம்பு யூஸ் பண்ணலாம் சார், நல்லா வரும். அது வந்து 3 வகையான இது இருக்கும், ப்ளூவு, பச்சை, மஞ்சள், சிகப்பு. இந்த லைட்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா இன்னமும் நல்லா ப்ரவுட் நல்லா இருக்கும்.
2: பச்சை, சிகப்பு,
3: சிகப்பு, மஞ்சள்,
2: மஞ்சள்,
3: இதில் இது வந்து யூவி லேம்ப் பண்ணுவோம்.
2: இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம்.
3: வீட்டுக்குள்ளேயே அதுதான் வீட்டு. இது ஏன் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னாக்க இது வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவமான வாழ்வாதாரமும் இருக்கும். இதை வளர்க்குறது மூலயமா சத்துக்கள் வந்து நம்ம வீட்டிலே நம்ம வந்து 10 நாளில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். 10-15 நாளில் உடம்புக்கு தேவையான சத்தம் வந்து நம்ம வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் மூலயமா நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுங்க சார். அதே மாதிரி பேபி கிரீன்ஸுக்கும் வந்து லைட் தேணும். இந்த பேபி கிரீன்ஸுங்கிறது சிறிய இலை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது வந்து எனக்கு சொல்கிறேன்னா இது கமர்ஷியலாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது ஹைட்ரோபோனிக்ஸ் மூலியமாக வளர்க்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸ்னால் நீர், அதாவது நியூட்ரியன்ட் கண்டென்ட் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து தண்ணி மூலியமாக வளர்க்குறோம். அது மூலம் இந்த கிரீன்ஸ் எதுக்கு பேபி கிரீன்ஸ்

0: யூஸ் ஆகுது அப்படின்னாக்க, இந்த பீஸா பர்கர்லாம் வச்சிங்கன்னா மேலே வச்சு சாப்பிடுவாங்க. ரெட் டூஸ்லாம் சாப்பிடும் போது மெச்சூர்ட் ஆகிடுச்சுன்னா என்னாகனாக்க ஸ்மெல் வரும். சினிரஜின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது,
1: ஓஹோ,
0: அது முட்டைக்கோசுனுடைய ஸ்மெல் வரும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பேபி கிரீனாக இருந்தால் அது இருக்காது,
1: அந்த வாசனை இருக்காது.
0: வாசனை இருக்காது, அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வச்சு அதனால தான் சாப்பிட்றாங்க. சேலட்டு இது மாதிரி இதில் வந்து யூஸ் ஆகும். இது வந்து கமர்ஷியலாக நம்ம வந்து பர்பஸ் யூஸ் பண்ணலாம் சார்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸு, அடுத்தது வந்து மைக்ரோ கிரீன், பேபி கிரீன், அப்புறம் மெச்சூர்டு அப்படின்னு ஒரு நான்கு வகையாக பிரித்து சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து எல்லா கீரை வகைகளும் இல்லை எல்லா பயிர் வகைகளையும் இது மாதிரி நான்கு விதத்திலையும் நம்ம பயன்படுத்த முடியுமா? எதை எதை எங்கெங்கே பயன்படுத்த முடியும், எப்படி பயன்படுத்த முடியும்?
0: கீரைகள் வகைகளை பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த இதுக்கு இதில் நம்ம விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து மெயின் சார். இதில் இன்னொன்று வந்து பசலைக்கீரை, வெந்தயம், கடுகு, கேரட்டு, பீட்ரூட், இதில் வந்து கீரை வகைகளில் இந்த கீரைகளை நம்ம பயன்படுத்தலாம் சார். இன்னொன்று வந்து தானியங்களில் பார்த்தீங்கன்னா கோதுமை புல், கோதுமையை நம்ம யூஸ் பண்ணலாம், ராகி, சோளம். அதுக்கடுத்தது பயிர் வகை பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, சோயாபீன்ஸ், இந்த தானியங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். மண்கீரைகளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னாக்க, நடுவில் ஒரு ஸ்டெம் இருக்கும், ஸ்டெம்னா இந்த நடுவில் இருக்கிறது. இன்னொன்று வந்து ரெண்டு விதை இலைகள் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முளைச்ச ரெண்டு இலைகள் இருக்கும். இதுதான் கரெக்டான அந்த நுண்கீரைகள்.
1: தண்டு பகுதி, அப்புறம் ஒரு இரண்டு இலை, அது மேலே
0: இதையை வந்து ரெண்டா பிரிஞ்சு இதய இலைகள், அதுக்கு மேலே வந்து ரெண்டு இலைகள், அது இருக்கிறது தான் கரெக்டான பருவம்.
1: அது வந்து நம்ம எந்த கீரையா இருந்தாலும் சரி, பயிரா இருந்தாலும் சரி, எதாவது பண்ணலாம். அதுல வந்து இந்த அளவு வந்தோடனே அது எவ்வளவு உயரம் இருந்தாலும் நம்ம
0: அதை வந்து எடுத்துக்கலாம் சார். ஏன்னா அதனுடைய விதையின் வளர்ச்சி பொறுத்து இருக்கு, ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கும் சார். அது நான் இதுதான் கரெக்டான ஐடியா இது.
1: சரிங்க, இப்போ இது எப்படி முழுமையாக இதை வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாமா, இல்லை அது வேறு பகுதியை எடுக்கணுமா, இல்லை மேலே இலையை மட்டும் பயன்படுத்தணுமா, இல்லை தண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாமா?
0: இது என்ன பண்ணணும்னாக்க, நாம் கட் பண்ணி தான் சார் எடுக்கணும்.
1: ஏன்னா
0: அந்த கீழே வந்து நம்ம நார்களில் இருக்கிற அந்த பூச்சிகள் இதெல்லாம் முட்டைகள்லாம் வந்து இது பண்ணும். அதனால் வந்து அந்த வேரை விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் அளவுலேருந்து கட் பண்ணி எடுத்து கழுவி
1: மண்ணுக்கு கீழே இருக்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை.
0: ஆரோக்கியத்தை கருதி தான் நாங்கள் சொல்கிறோம்.
1: மேலே இருக்கிறத மட்டும் பயன்படுத்தலாம்.
0: தண்டு நான் சொன்னது, அந்த தண்டு
1: சின்ன
0: ரெண்டு ரெண்டு இலைகள், மேல ரெண்டு இலைகள் இருந்தா போதும் உங்களுக்கு,
1: அதை மட்டும் பயன்படுத்தினா போதும்ன்றீங்க. இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு நுண்கீரைகள்ல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு? ஸ்ப்ரவுட்ஸோட கிட்டத்தட்ட 7-40 மடங்கு அதிகமான சத்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுங்க.
0: இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஊட்டச்சத்துக்களை பொறுத்தளவுல வைட்டமின் சி, இ, கே இருக்குங்க சார். பீட்ரூட், கேரட்லாம் பார்த்தா பீட்டா காரோட்டின் அப்படிங்கிற ஒரு அதிக அளவு சத்து நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்குங்க சார். உடலில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகமாக கொண்டு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் என்சைம்கள் அதிகமாக இருக்குது. இந்த என்சைம்கள் என்ன பண்ணுனாக்க, செரிமானத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இந்த விட்டமின்களை பொறுத்தளவில் என்னாகுனாக்க, சருமத்தை பராமரிக்கும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும், அதே மாதிரி கண் நல்ல பார்வை வந்து மேம்படும் சார். இன்னொன்று வந்து புரத உள்ளடக்கம் அதிகமாக இருக்குது, இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த மைக்ரோ கிரீன்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட புரதம் இருக்குங்க சார்,
1: புரதச்சத்து
0: அதிகமாக நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்குங்க.
1: அசைவம் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்றது,
0: இதை சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க சார். இதை நான் எப்படி கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உதாரணமாக சிகப்பு முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோ கிரீன்ஸ், இது வந்து சிகப்பு முட்டைக்கோஸ் முழுமையாக சாப்பிட்றத விட 40 மடங்கு வந்து விட்டமின் இ வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ முட்டைக்கோஸ் மைக்ரோக்ரீன்ஸ்னுடைய சத்து முழு முட்டைக்கோசை சாப்பிட்றத விட 40 மடங்கு இதில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி விட்டமின் இ அதிகமாக இருக்கும் சார். அதே மாதிரி 6 மடங்கு விட்டமின் சி வந்து அதை விட கிடைக்கிறதா இருக்கிறதே வந்து சிகப்பு முட்டைக்கோசில் வந்து அதிகமாக விட்டமின் இயும் சியும் இருக்குது. இன்னு பார்த்தீங்கன்னா 40 மடங்கு அதிகமாக இருக்கும், சின்னு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு அதிகமாக இருக்குங்க.
1: பொதுவாகவே இந்த மாதிரி வண்ணங்கள், பலவிதமான வண்ணங்களை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்னது இந்த முள்ளங்கி, பாசிப்பருப்பு, கோதுமை, ராகி, கேரட்டு, பீட்ரூட்டு, இதெல்லாம் வந்து விதவிதமான வண்ணங்கள் இருக்கிறதுனால
0: அதுக்கு பேர் வந்து ரெயின்போ, வானவில் கீரைகள் அப்படின்வாங்க. விதவிதமாக வண்ணங்களை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து
1: சத்துக்கள் இருக்கு, சத்துக்கள் இருக்கு. ஒரே வண்ணம் உள்ளது சாப்பிட்றதை விட பல
0: பல வண்ணங்கள் சாப்பிட்றதுனா பல விதமானவங்களுக்கு வண்ணங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேரோட்டின் அப்படிங்கிறாங்க, அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். ஆந்தோசயனின்வாங்க, இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் சார். எல்லோ கலர்ல இருக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், வெள்ளை கலர்ல இருக்கிறது ஒரு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: இதுல வந்து விதவிதமா சாப்பிடறதுக்கான
0: வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரே இதை சாப்பிடாத, பல வண்ணங்கள்ல பொறுத்து உங்களுக்கு வந்து சத்துக்கள் நிறைஞ்சிடும். காய்கறிகளும் ஒரு
1: வந்து இல்லத்தரசிகளை திட்டமிட்டு செய்யலாம்,
0: திட்டமிட்டு நீங்க செய்யலாம் சார். இது பாத்தீங்கன்னா வந்து சிகப்புன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து லைகோபீன் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. சிகப்பு கீரை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து நுண்கீரைகளை வந்து நம்ம யூஸ் பண்றதுனால என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா லைக்கோபின் சொன்ன மாதிரி
1: இந்த முளைக்கீரை தான் இப்ப ரொம்ப அதிகமா விற்பனை ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த முளைக்கீரையில கொஞ்சம் சிகப்பு கலர்ல கூட ஒன்னு வருது,
0: இருக்குங்க சார், ரெட் அப்புறம்

0: அந்தஸ் அப்படின்ட்டு இருக்குது.
1: அது மாதிரி இப்போ விதைகளை வாங்கி
0: ஆ, விதைகள்லாம்
1: பயன்படுத்தலாம்.
0: நீங்கள் வாங்கி பண்ணலாம். நீங்கள் விதைகள் எதனாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போர்ட்டலில் இருக்குங்க சார். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா
1: போஸ்ட்லேயே வந்துடும்.
0: போஸ்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு
1: சரி,
0: அனுப்பி
1: எல்லாம்
0: வச்சுருவோம்.
1: வருது. விதவிதமாக வந்து நுண்கீரைகள் வண்ண வண்ணமாக பயன்படுத்தலாம்.
0: வண்ண வண்ணதே ஒரு முக்கியமான இது
1: இல்லை
0: சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் வண்ணமயமாக இருக்கும்.
1: ரெயின்போவை பற்றி சொல்லுங்கள்.
0: ரெயின்போ,
1: ஏன்னா எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் போது ரெயின்போவை பற்றி சொல்லுங்கள்.
0: ரெட்டுன்னு நான் சொல்லிட்டேன், சிகப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோ வெஜிடபிள்ஸ், அதாவது ஆரஞ்சு மற்றும் வந்து மஞ்சள் தரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரோட்டினாய்டு அப்படின்னு இருக்கு, பீட்டோ காரோட்டினாய்டு. அதில் பார்த்தீங்கன்னா லூட்டின் அப்படின்னு இருக்கு, LUTEIN. அது வந்து கேரட்டில் அதிகமாக இருக்கு. அதாவது கிழங்கா சாப்பிட்றதுங்காட்டியும் மைக்ரோ கிரீன்ஸாக சாப்பிடும் போது 6 to 7 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு அந்த லூட்டின்ங்கிறது கிடைக்கும்.
1: சர்க்கரை அளவு வேறுபாடுகள் உள்ளவங்களாம் நிலத்துக்கு கீழே இருக்கிறத பயன்படுத்துறதுல ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு.
0: ஆமாங்க சார்,
1: இதில் அந்த பயம்லாம் கிடையாது. ஏன்னா நுண்கீரைகளை சாப்பிட்றதுனால,
0: நுண்கீரைகள் சாப்பிட்றதுனால ஓரளவு நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காதுங்க சார். அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு, இந்த ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கலர் வெஜிடபிள்ஸு. அதே மாதிரி ப்ளூவும் பர்பிள், பர்பிள்னா சிகப்பு கலந்த வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசயனின்ங்கிற ஒரு இது இருக்குது. இது எதுக்கு பண்ணுனாக்க, நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் வந்து பாதுகாக்கிறது வந்து யூஸ் ஆகும். சதை சிதை உண்ணுவாங்களா, அந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றுற வாய்ப்பு உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சை கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் அப்படின்வாங்க. இதில் என்னன்னாங்க, பைட்டோ கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும் சார். சேஃபனோனின், இண்டோல்ஸு, காரோட்டினைட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, அதில்தான் ஒயிட் கலர். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்லிக், கார்லிக்னா பூண்டு. பூண்டு பார்த்தீங்கன்னா அலிசின் அப்படின்ட்டு இருக்கு, ஆன்டி பாக்டீரியல் இது இருக்கும். இது மேக்ஸிமம் அலிசின் பார்த்தீங்கன்னா என்னது யூஸ் ஆகுதுன்னு தெரியுங்களா சார், கொலஸ்ட்ராலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம்.
1: ஓ,
0: அலிசின்ங்கிற கார்லிக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு சாப்பிட,
1: பூண்டு சாப்பிடுவாங்க.
0: அது இருக்குன்னா இந்த ப்ரௌன் ஒயிட்ல இருக்கும்.
1: இந்த வண்ணத்துக்கு ஏற்ற,
0: வண்ணத்துக்கு ஏற்ற உங்களுக்கு எதுக்கு வண்ணங்களை நாங்கள் சொல்கிறேன்னா
1: சத்து இருக்கு,
0: அண்ண இது போயும்
1: புரிஞ்சுக்கலாம்,
0: புரிஞ்சுக்கலாம்
1: சொல்றது. ஆனால் இப்போ நம்ம இல்லத்தரசிகள் வந்து விதவிதமான இந்த மாதிரி ஒரு நுண்கீரைகளை தேர்ந்தெடுத்து தினந்தோறும் ஒரு வகையான கீரையை கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி அதை பயன்படுத்தலாம்? அது வந்து என்ன, சூப்பு போட்டு குடிக்கிறதா, இல்லை கீரையில் கலந்து சாப்பிட்றதா, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் அந்த ஆலோசனையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இது வந்து சாலட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம் சார், சூப்பு கலந்து சாப்பிட்லாம். அப்படின்னா சார் எடுத்து ஜூஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். அப்படின்னா சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கலந்து சாப்பிட்லாம். காலையிலங்காட்டியும் சேலட், நம்ம ஃப்ரூட் சேலட், வெஜிடபிள் சேலட் எப்படி வெள்ளரிக்காய் பண்ணுறோமோ அதே மாதிரி பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம வந்து அதுக்கு வந்து இதாகிறது கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறமேட்டு போக போக நம்மளுக்கு வந்து
1: ஏதாவது சுவை ஏதாவது வேறு விதமாக
0: சுவை அப்படின்லாம் இல்லைங்க சார், எடுத்துக்கிற மனநிலை பொறுத்து தான், வேறு ஒன்றும் இல்லை.
1: அதுவும் சப்பாத்திலலாம் கலந்து
0: கலந்து போடலாம். நீங்கள் இந்த கத்தான் கீரையாங்க, அது தோசை சாப்பிட்றோம்,
1: தோசை சாப்பிட்றோம்,
0: அந்த தோசையிலேயே மேலே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்புகிறாங்க காலையில்.
1: சரிங்க, இப்போ யார் யார் இது வந்து கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு நுண்கீரைகள் சாப்பிட்றதுனால பயனடைவாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஃபெனுக்ரிக் அப்படின்வாங்க, ஃபெனுக்ரிக்னா வெந்தய வெந்தய வெந்தயக்கீரையில் என்னங்க சார் இருக்கு, அது வந்து என்னாகுனாக்கு
1: வந்து பொதுவாக சர்க்கரை
0: சர்க்கரையினுடைய அளவு வந்து நீங்கள் கட்டுப்பாட்டோடு வைக்கலாம். அதே மாதிரி கீரைகள் அதிகமாக சாப்பிட்றதுனால என்னாகுனா ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. கீரைகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 நாளில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பினாச் அப்படின்வாங்க, ஸ்மீனாச்சுனாக்க இது பசலைக்கீரை மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டீஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பீஸ்ன்னு இருக்கு இல்லைங்க, பச்சைப்பட்டாணி. பச்சைப்பட்டாணி பற்றி தான் நம்மளுக்கு தெரியும், பச்சைப்பட்டாணி நம்மளுக்கு வந்து சுகர்னுடைய இதையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஒபிசிட்டி, உடல் பருமன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க சின்ன வயசுல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும், அது உங்களுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குங்க சார்.

0: கண்மணி, உடம்புக்கு நல்ல சத்து ஏறின மாதிரி இருக்கு.
1: கேட்டதுக்கே சத்து ஏறினா அந்த கீரையை நீ சாப்பிட்டா?
0: சத்தோ சத்துதான்
1: அக்கா. வீட்டுக்குள்ளேயே அழகா வளர்க்கலாம். ஆனா சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லைமாறன் அவங்க சொன்ன மாதிரி முக்கியமா இத குறிப்பிட்ட நேரத்திலே அறுவடை செஞ்சிடணும்.
0: ஆமாமா,
1: அது மட்டுமா, இதுல அவ்வளோ சத்து இருக்கு. எல்லா விதைகளையும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் முறையில வளர்க்கலாம். பார்வை திறன் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், செரிமானத்தன்மை அதிகரிக்கும். இப்படி நிறைய பலன் இருக்கு இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல.
0: அப்ப உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான்.
1: ரொம்ப அவசரப்படாதீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: நீ சொல்றதும் சரிதான் கண்மணி. சரி, இதுல வேற என்ன இருக்கு?
1: இந்த

0: மைக்ரோ கிரீன்ஸ் அதாவது நுண்கீரையே சத்தான பொருள் தான். ஆனா அதோட இன்னும் பல சத்துக்கள் நிறைந்த பொருட்களை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும், சத்தும் கூடுதலாவே கிடைக்கும்ல.
1: அப்படியா?
0: ஆமா, அது மட்டுமாக்கா. இப்ப கேரட் என்ன கலர்ல இருக்கும்?
1: ஆரஞ்சு கலர்ல இருக்கும்.
0: பீட்ரூட் என்ன கலர்ல இருக்கும்?
1: சிகப்பு கலர்ல இருக்கும்.
0: கீரை என்ன கலர்ல இருக்கும்?
1: பச்சை கலர்ல இருக்கும்.
0: இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியாதே கண்மணி.
0: அதுல எல்லாம் என்னென்ன சத்து இருக்கு, அதை எந்தெந்த உணவுப் பொருட்களோட எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம், அது மட்டும் இல்ல இந்த மைக்ரோ கிரீன்ஸை எப்படி சாகுபடி செய்யலாம், இதெல்லாம் தொடர்ந்து பேச போறாங்க, கேளுங்க.

0: வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அதாவது வந்து மதிப்பு கூடுதல் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோ கிரீன் சாலட்னுவாங்க, நுண்கீரைகளை வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த ஆரஞ்சு பீல் பண்ணும் இல்லைங்க சார், அந்த தோல் லைட்டாக சீவி எடுத்துக்கணுங்க சார். அது கூட என்ன பண்ணுனாக்கா சில கேரட்டும் சீவி என்னதை எடுத்துக்கணும். அதே மாதிரி வால்நட் இருக்கு இல்லைங்க, வால்நட்டை வந்து கொஞ்சம் ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும் சார். லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூனு. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கிராம்பு அது வந்து 1, சாலட் பெப்பர் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி நம்ம காலையிலே சாப்பிட்றது நல்லதுங்க சார். இதை எதுக்கு சேர்க்குறேன்னா இதுவும் சத்துள்ள பொருள் தான், டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம வந்து ஆட் பண்ணி
1: பல விஷயங்களை ஆனால் அந்த சேர்க்குற விஷயங்களும்
0: சத்துள்ள விஷயங்களாகவும் இருக்கும், ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும், ஒரு நோய் தீர்க்கிற மருந்தாகவும் இருக்கும் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூப்பு, சூப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கிரீன்ஸ் எடுத்துகிட்டு அது கூட வந்து பட்டர் வந்து 5 கிராமு, சால்ட் வந்து சேர்ந்த அளவுக்கு, அதே மில்க்கு பார்த்தீங்கன்னா 120 ml, அதே பிளாக் பெப்பர் 2.5 கிராமு, அதே மாதிரி புதினா இலை வந்து 5 கிராம். இதை வந்து நார்மல் இது இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு சார், நார்மலாக எப்படி சூப் வைக்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாலும் செய்யலாம் சார், தால் நிறையா வகைகள் இதில் இருக்குது,
1: பருப்பு நம்ம
0: பருப்பு மாதிரி நம்ம பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஃபெனுகிரிக் சாலட் அப்படின்வாங்க, அதாவது இந்த
1: வெந்தயக்கீரையினுடைய
0: சாலட்னுவாங்க. அதாவது வெந்தயக்கீரை வந்து 20 கிராமு, அதே மாதிரி மிளகாய் வந்து 5 கிராம், அதே மாதிரி கிரவுண்ட்நட் ஆயில் அதாவது கடலை எண்ணெய் வந்து 5 ml, சால்ட் வந்து தேவையான அளவு, அதே மாதிரி ரெட் சில்லி பவுடர்னுவாங்க, மிளகாத்தூள், அதே பீட்ரூட்டினுடைய சீவல் சார் 25 கிராம், பன்னீர் வந்து 50 கிராம், அதே வால்நட்டு கேரட் இதெல்லாம் 5 கிராம் போட்டுட்டு நம்ம வந்து சாலட்டாக பண்ணி.
1: ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வெந்தயக்கீரை அப்படின்றது வந்து நுண்கீரை,
0: நுண்கீரை அதுதான் வெந்தயக்கீரைங்கிறது நுண்கீரை, 7-14 நாளில் கிடைக்கக்கூடிய கீரை.
1: வெந்தயக்கீரை முன்னாடி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்.
0: ஆமாங்க.
1: இதெல்லாம் வந்து விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு?
0: விற்பனை வாய்ப்புகள்
1: நுண்கீரை
0: நீங்கள் யூடியூப் இருக்குல்லைங்க சார், அதை போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமர்சியலாக வீட்டில்
1: விற்கிறாங்க,
0: எடுத்துட்டு விற்கிறாங்க.
1: ஆனால் இதை எடுத்து எப்படி விற்கிறதுன்றது தான் எனக்கு ஒரு குழப்பம் வருது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு, ஒரு தண்டு 2 இலை அது மேலே ஒரு 2, அவ்வளோதான்.
0: அதை கட் பண்ணி கிராம் கணக்கில் இது பண்ணுறாங்க,
1: விற்பனை செய்கிறாங்க. வெற்றி கதைகள்லாம் கூட நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்குங்க சார். சூரியகாந்தியில் நுண்ணிலைகள் பண்ணலாம் சார், அதில் இருக்கிறதே அதில் தான் அதிகமான சத்து இருக்கு.
1: சூரியகாந்தி விதையில்,
0: சூரியகாந்தி
1: அந்த விதையை போட்டு,
0: ஆமாங்க சார், அது வந்து புரதமும் விட்டமின் ஈயும் அதிகரிக்குங்க சார். இதனால என்னாகுன்னா அந்த சூரியகாந்தி இலை நுண்ணிலைகளை வந்து என்ன பண்ணணும்னா உடல் எடையை குறைக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அது இல்லாமல் வந்து கொள்ளு இலைகள், கொள்ளு இலைகளும் நம்ம அதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி கொள்ளு இலைகள் வந்து என்னாகுனாக்க பச்சை பயிரினுடைய நுண்ணிலைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து செரிமானத்தை அதிகப்படுத்தும், அதே மாதிரி உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருங்க சார். கல்லீரலை வந்து பாதுகாக்கிற நுண்ணிலைகள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நுண்ணிலைகள் வந்து கல்லீரலை பாதுகாக்கும். நச்சு உடம்புல இருக்கிற நச்சு நிற்கணும்னா ப்ரொக்கோலி, ப்ரொக்கோலிங்கிற ஒரு அருமையான சார் வெஜிடபிள்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே இப்போ ஒமேகா வந்து அந்த மீனில் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா, அதில் வந்து இந்த ப்ரொக்கோலியில் அதிகம், அதனால் அந்த இதயத்தில் இருக்கிற அடைப்புகள்லாம் வந்து நீக்கிறதுக்கு
1: பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மீனில் இருக்கிற ஒமேகா மற்ற கீரை காய் கனி வகைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த
0: ப்ரொக்கோலியில் நல்ல அதாவது காலிஃப்ளவர் மாதிரியே இருக்குங்க சார், மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும்.
1: நிறைய வருது.
0: ஆமாங்க சார், ப்ரொக்கோலிங்கிற ஒரு அருமையான இது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் பேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோதுமை புல்லுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையிலேருந்து வரது பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சிக்கு வந்து நல்லா கொடுக்கும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், தசை வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொண்டைக்கடலை, கொண்டக்கடலையும் அந்த தசை வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்கும், ஹீமோக்ளோபினை வந்து அந்த கோதுமை புல் வந்து அதிகமாக கொடுக்குங்க சார் நம்மளுக்கு. அதே மாதிரி ரத்த சோகை, ரத்த சோகை நீக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிறுகீரை இருக்கு இல்லைங்க, அதனுடைய ரத்த சோகை, அதில் வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ஹீமோக்ளோபின் கால்சியம் இருந்தால் தான் ரத்த சோகை சரிபட்டு வரும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து கண்ணுடைய

0: பார்வைக்கு வந்து நல்ல
1: சரிங்க. இப்போ இதை எப்படி நம்ம சாகுபடி பண்ணுறது அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டிலேயே பண்ணலான்றீங்க, யூவி ரேடியேஷன் வச்சுக்கலான்றீங்க, மூணு வண்ணம் சொன்னீங்க, சிகப்பு மஞ்சள் பச்சை நிற லைட்டு வச்சு நம்ம வந்து அதை வளர்க்கலாம்லாம் சொல்கிறீங்க. என்னென்ன முறையில் நம்ம வளர்க்கலாம் அதை சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து இப்போ திறந்த வெளியில் வளர்க்கறதோட உள்ளார ஒரு வீட்டுக்குள்ளாரையோ இல்லை ஒரு கூடாரத்துலேயோ அதை வளர்க்குறது நல்லதாக இருக்கும் போல் தெரியுதே.
0: ஆமாங்க சார், இது வந்து நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம். வீட்டிலே ஒரு 10x10 அடி இருந்து வந்து அறை இருந்தால் போதும், அதுக்கு தேவையான ஒளி இருந்தால் போதும். நம்ம செயற்கையாகவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டியூப்லைட்டு அதே போதும், அதே போதும், வெளிச்சம் இருந்தால் போதும்.
1: தொட்டி வச்சு வளர்க்கலாமா?
0: தொட்டி வச்சு வளர்க்கலாம். நீங்கள் தொட்டி வச்சு வளர்க்கலாம். நீங்கள் சாதாரண நம்ம இந்த காய்கறிகள்லாம் போட்டு வைக்கிறீங்களா கூட சின்னதாக, ஆனால் கீழே வந்து கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கணும், ஏன்னா அதில் தண்ணி தேங்கக்கூடாது, அதனால் இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட் எடுத்துனா நீங்கள் வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், முள்ளங்கி, ப்ரொக்கோலி, சன்ஃப்ளவர்ஸ் இதை வந்து மைக்ரோ கிரீன் எப்படி வளர்ப்பதற்கு முதல்ல வந்து என்னன்னா அதுக்கு வந்த கொள்கலன்களை எடுத்துக்கணும். இது கொள்கலன்களாம் என்னன்னாக்கா அகன்ற பாத்திரங்களாக இருக்கலாம், கண்ணாடியிலான பாத்திரங்களாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக ட்ரேன்னு வைக்கிறாங்க சார், நீங்கள் அடுக்காக கூட வச்சுக்கலாம். இங்கே ஆன்லைனில் கிடைக்குது. அது வந்து நம்ம சாதாரணமாக அந்த ஃபைல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ட்ரே மாதிரி இருக்கும் சார். கீழே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், கொஞ்சம் மேடாக இருக்கும், ஏன்னா அந்த வேர்கள் வந்து
1: கீழே வந்து மண்ணு தான் வேணுமா இல்லைன்னா பித்து மாதிரி பயன்படுத்துகிறாங்க?
0: மண்ணே இதுக்கு தேவையில்லைங்க சார், உங்களுக்கு மண்ணு தேவையில்லை. அந்த காயர் பித்து அப்படின்வாங்க, தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கழிவுகள் இருக்கு இல்லைங்க, நீங்கள் அது வந்து ரொம்ப கம்மி விலைக்கே கிடைக்குங்க சார். அதை வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் நார்லேயே உங்களுக்கு வந்து இந்த மிதியடி இருக்கு இல்லைங்க, அந்த மிதியடி மாதிரியே விற்கிறாங்க, அந்த மிதியடி போட்டால் இன்னும் நல்லதுங்க சார். அது போதுமான ஈரப்பதம், அது தண்ணி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் விதைச்சிட்டு அந்த கீழே வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வந்து காயர் பித்தை வந்து தேங்காய் நார் கழிவை வந்து பரப்பி விட்டுட்டு அந்த ட்ரேயில் மேலே வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கணுங்க சார். ட்ரேக்கு கால் ஓசை நிரப்பிட்டு அது மேலே விதைச்சிட்டு நெருங்கு விதைக்கலாம், நெருங்கு விதைக்கணும். விதைச்சிட்டு மேலே என்ன பண்ணணுனாக்கா 1 இன்ச் அளவுக்கு வந்து திருப்பி அந்த காயர் பித்தை போட்டிங்கன்னா போதும். இல்லையே வந்து என்னங்கன்னா தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் சார்,
1: மேலே தெளிச்சா போதும்,
0: தெளிச்சா போதும்.
1: தண்ணி நிறுத்துற அளவுக்கு
0: நீங்கள் ஸ்ப்ரே கை ஹேண்ட் ஸ்ப்ரே இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஈரம் வந்து காயக்கூடாது.
1: ஒரு நல்ல முறையா இருக்கு.
0: அதே மாதிரி நீங்க மண்ணை கூட நீங்க பண்ணலாம், ஏன்னா நாங்க வீட்டில் பண்றதுனால அது மாதிரி சொல்றோம், ஏன்னா கீழே டஸ்ட் வரும்ட்டு. நீங்க மண்ணை வச்சு நீங்க நிழல்லையும் இந்த வெர்மி கம்போஸ்ட் இருக்கு, அதை கூட நீங்க வந்து மண் தூவி இது பண்ணலாம் சார்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி என்ன பண்ணுனாக்கா நீங்க விதைச்ச அந்த இதுல வந்து மேல அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்க சார், அதை மூடி ஒரு 2-3 நாளைக்கு வைக்கணும். அப்புறமேட்டு வெளியில எடுத்துட்டு நீங்க அடுக்கடுக்காகவும் வச்சுக்கலாம்.
1: சரி சரி.
0: முளைச்சு வரும்போது முளைச்சு வந்துட்டு வெளியில வந்தோடனே நீங்க தனித்தனியா ட்ரே வச்சு
1: பொதுவாக அந்த நாத்து விடும்போது செய்யற மாதிரி
0: அதே
1: மாதிரியான ஒரு சிஸ்டம் சொல்றீங்க. நீங்க இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மண் வளத்தை அதிகப்படுத்துவது கூட பலதானிய விதைப்பு ஒன்று பண்ணிட்டு பூக்கும் தருணத்துல புழுது போடுங்க, அப்ப வந்து சத்து நல்லா இருக்கும்.
0: அந்த இதே
1: அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு 11 நாளுக்குள்ள இதை நீங்க எடுத்துருங்க. 11 நாள்னா அது எல்லா பயிருக்கும் அது மாதிரி சொல்ல முடியாது.
0: பசுந்தாள் உரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இது என்னன்னா அந்த பூக்கும் தருவத்துல தான் என்னாகுன்னா அந்த வேர் முடிச்சு பாக்டீரியா அதிகமா இருக்கு சார்,
1: இருக்கும்.
0: வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து வந்து கொடுக்கும். அதே மாதிரி அதில் தான் சத்துக்கள் அதிகமாக பூத்துருச்சுன்னா அதுக்கு அந்த பூக்களுக்கும் அந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது அந்த இதுக்கு போயிடும்.
1: அதே மாதிரி இப்போ இந்த நுண்கீரைகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வகையான தானியத்துக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கும். அது எப்படி இருக்கணும்னா ஒரு தண்டு இருக்கணும், 2 இலை இருக்கணும், அது மேலே இன்னொரு 2 இலை இருக்கணும். அந்த உயரத்துக்கு வந்தோன்னா எடுத்து அந்த வேரை எடுத்துட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வளர்க்கறது ரொம்ப எளிமை, விதவிதமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி ஏதாவது பயிற்சி எதுவும் கொடுக்குறீங்க?
0: பயிற்சி நான் கொடுக்குறேன் சார்.
1: ஓ, நம்ம கேவிகே செயலத்தில் பயிற்சி கொடுக்குறோம்.
0: ஒரு 20 பேருக்கு மேலே சேர்ந்தாக்க பயிற்சி கொடுக்குறோம்.
1: ஒரு நாள் பயிற்சி அது?
0: ஆ, ஒரு நாள் இல்லாட்டினா 2 நாள் பயிற்சி. இப்போ கோயம்புத்தூரில் போன வாரம் கொடுத்தாங்க சார். இந்த இது புதுசாக இருக்கிறனால அங்கே ஐசிஆர் ஹைதராபாத் அட்டாரின்னு எங்களுக்கு கண்ட்ரோல், அவங்களே வந்து கண்ட் பண்ணாங்க.
1: இது கொஞ்சம் பிரபலப்படுத்தணும்னு முயற்சியில் இருக்கீங்க.
0: ஆமாங்க. இது என்ன, ஜாப்பில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ஒரு சின்ன ட்ரே இருந்தாலும் வீட்டிலேயே நீங்கள் யார் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அது நம்ம வீட்டினுடைய ஆரோக்கியத்தை நம்ம டெய்லியே நாமளே யூஸ் பண்ணலாம்
1: சார். நிச்சயமாக பயன்படுத்தலாங்க. உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்கள்?
0: என்னுடைய கைபேசி எண் 9942968779.
1: மீண்டும் ஒரு முறை முனைவர் எஸ் முல்லை மாறன் அவங்களுடைய கைபேசி எண் 94 42 96 87 79. இந்த கைபேசி நிலை முல்லைமாறன் ஐயாவை தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றிங்க.

0: கண்மணி, நீ வந்த நேரம் எனக்கு நல்ல நேரமா போச்சு. மைக்ரோகிரீன்ஸ் பத்தி சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் முல்லைமாறன் சார் பேசினத நல்ல விவரமா கேட்டுக்கிட்டேன்.
1: கேட்டுக்கிட்டா சரி,
0: சாகுபடி செஞ்சு சாப்பிட்டு உடம்ப தேத்த போறேன், விற்பனைய செய்ய போறேன், நாலு காசு

0: பார்க்க போறேன்.
1: போறேன் போறேன்னு சொல்றியே, முதல்ல பயிற்சிக்கு போ.
0: நீ சொல்றதும் சரிதான், எப்ப போலாம், எங்க பயிற்சி கொடுக்கறாங்க?
1: அக்கா, உன் நல்ல நேரம், இந்த மாசம் 29ஆம் தேதியே பயிற்சி நடக்க போகுது.
0: அப்படியா?
1: ஆமாக்கா, அதுவும் நம்ம சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேயே நடக்குது.
0: நல்லதா போச்சே.
1: காலையில 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். அதுல என்னென்னலாம் பயிற்சி கொடுக்க போறாங்க தெரியுமா?
0: சொல்லு கண்மணி, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: இந்த நுண்கிரைகள் உற்பத்தி தொழில்நுட்பம், விதை தேர்வு, விதைப்பு, பராமரிப்பு, அறுவடை, அதை எப்படி மதிப்பு கூட்டுறது, சந்தைப்படுத்துறது, இது மாதிரி பல விஷயங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க.
0: அப்படியா? இவ்வளவு சொல்லி தராங்களே, இதுக்கு ஏதாவது காசு கேப்பாங்களா?
1: ஆமா, அப்புறம் 500 ரூபா தான் பயிற்சி கட்டணும்.
0: சரி, கட்டிடலாம் கண்மணி.
1: என்ன வாய்ஸ் உள்ளார போகுது? இந்த 500 ரூபா கட்டி பயிற்சியில கலந்துகிட்டீனா பயிற்சி முடிஞ்சோன்னு அதுக்கான சான்றிதழ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பயிற்சி கையேடும் கொடுப்பாங்க. முக்கியமா உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா?
0: சொல்லு கண்மணி.
1: டீ சாப்பாடும் அங்கேயே கொடுப்பாங்க.
0: என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு?
1: சரி சரி விடு, சும்மாதாக்க சொன்னேன். முக்கியமா இந்த பயிற்சிக்கு போகணும்னா முன்பதிவு செய்யணும்.
0: அப்படியா? எப்படி பண்றது? போன் நம்பர் வேணுமே.
1: போன் நம்பரை நான் சொல்றேன், பேப்பரை நீ எடு.
0: எடுத்துட்டேன் கண்மணி.
1: சொல்றேன், குறிச்சுக்கோக்கா. 94 42 96 87 79.
0: குறிச்சுக்கிட்டேன் கண்மணி.
1: இரு இரு, அவசரப்படாத, இன்னொரு நம்பரும் இருக்கு, அதையும் குறிச்சுக்கோ. 90 95 51 31 02. குறிச்சுக்கிட்டியா?
0: குறிச்சுக்கிட்டேன் கண்மணி. பயிற்சியை எடுத்துக்கிறேன், பயணத்தை ஆரம்பிக்கிறேன்.
1: பலே பலே காமாட்சி.
2: நிகழ்ச்சியில் இனி
3: கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினை பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் 1ல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். தற்போது கத்தரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக பழங்களில் நுனிப்பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நேரத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசிவும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுகாமேசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும்பசை கலந்து தெளிக்கலாம். தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடன் மேலும் இளம் இலைகள், வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதி

0: பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு 1 லிட்டர் தண்ணீருக்கு 90 கிராம் ட்ரைசோடியம் பாஸ்பேட் கரைசலில் உற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர்த்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடுவிற்கு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி பொல்லெல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலுவான தேசத்திற்கு நலமான சமுதாயம் அவசியம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்திய மருத்துவ கூட்டமைப்பின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ சேவை மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியை வலுப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். உணவுப் பொருட்களை நஞ்சில்லாமல் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சென்னிலைக்குடியில் சம்பாய் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்ட தனியார் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகர் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்தது என சான்று பெற்றிருப்பதாகவும் கூறினார். ஓய்வூதியம் தொடர்பான புகார்களை தீர்ப்பதோடு அவர்களின் துயர் நீக்கி தேவைகளை நிறைவேற்ற தீர்வாயம் உயர் முன்னுரிமை வழங்க வேண்டுமென மத்திய ஓய்வூதியம் பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று 2வது ஓய்வூதிய தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஓய்வூதியர்களுக்கான சேவைகளின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் அவை மின்னணு மயமாக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அமரன் படத்திற்கு சிறந்த இயக்குநருக்காக ராஜ்குமார் பெரியசாமி, சிறந்த பின்னணி இசைக்காக ஜி வி பிரகாஷ்குமார், சிறந்த படத்தொகுப்பிற்காக ஆர் கலைவண்ணன் என 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதும், சிறந்த தமிழ் திரைப்படம் தனுஷ் இயக்கி நடித்த ராயனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக சுற்றுச்சூழலுக்கான திரைப்படம் கேப்டன் மில்லர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது மகாராஜா படத்தில் நடித்த சச்சனா நபிதாஸ், சிறந்த சண்டை பயிற்சிக்கு மகாராஜா படத்திற்காக அனல் அரசு, மெய்யழகன் தமிழ் திரைப்படத்திற்கு சிறந்த ஒலி கலவை தொழில்நுட்பத்திற்கான சிறப்பு விருது, சிறந்த ஆவணப்பட ஒலி வடிவமைப்பிற்கு ப்ளூ படத்திற்காக அரியரசுதன், சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் படத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 370 படத்தில் நடித்த யாமி கௌதமிற்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்து தழைத்தோங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். வட்டார மையங்களை மாற்றுத்திறனாளிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தொடங்கி வைத்த அவர், உளவியல் ஆலோசனை, பேச்சு மொழி தெரப்பி உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இங்கு இலவசமாக வழங்கப்படுவதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல்கள் களையப்பட்டு ஒவ்வொன்றாக சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். ராசிபுரம் வடுகம் பகுதியில் இரத்த தான முகாம் மற்றும் பனை விதை நடும் விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர் பேசிய அவர், பழனி திருக்கோவில் நில விவகார விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 26வது கோடை விழா மலர் கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்த அவர், 111 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். குறுவை சம்பா

வங்களில் தேக்கமடைந்த நெல் மூட்டைகள் விரைவில் அரைவைக்கு அனுப்பி வைக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் ஆதி திராவிடர் நலத்துறை மாணவியர் விடுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேமிப்பு கிடங்குகள் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வே காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். பழங்குடியின மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டம் கெம்பனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் ஆட்டிசம் குறைபாடுடைய 40 குழந்தைகளுக்கு திரைப்படம் திரையிடும் நிகழ்ச்சியை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் அரசு மற்றும் வங்கி சார்ந்த திட்டங்களை பயன்படுத்தி சுயதொழில் தொடங்கி வெற்றிகரமான தொழில் முனைவோராக உருவாக வேண்டுமென

0: பயன்படுத்தி சுயதொழில் தொடங்கி வெற்றிகரமான தொழில் முனைவோராக உருவாக வேண்டுமென ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியன் வங்கி சார்பில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோர் பயிற்சியை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு அன்றைய தினம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா அறிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டம் இந்திய நேரப்படி நாளை நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. பிரான்ஸ் இங்கிலாந்து இடையே 3ஆம் இடத்திற்கான போட்டி மியாமி மைதானத்தில் இன்றிரவு 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் பி.வி. சிந்து ஜப்பானின் யமகுச்சியை நாளை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்களை இப்பொழுது கேட்கலாம். ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம்.
2: Hello, I'm Molly Stevens at the BBC Sports Centre with the latest World Cup news. Well, it's the match that no team wants to play as England take on France in the third place playoff in Miami on Saturday. England were beaten 2-1 by Argentina while France lost 2-0 against Spain in the World Cup semi-finals. The French boss Didier Deschamps, a World Cup winner as both a player and a manager, steps down after this game. Here's his opposition head coach, England's Thomas Tuchel.
3: Nobody of these players, nobody of French players wants to play for this match. And they want to play in the final. We gave everything to be in the final. Everyone plays to win the World Cup, but it is what it is. So we have for a day less and to recover, but we will do it professionally, of course.
2: Well, after England take on France, attention will then switch to New Jersey for the final as the European champions Spain take on the defending champions Argentina. Spain are seeking their first World Cup win since 2010, while Argentina are aiming to become the first side to win back-to-back titles since Brazil in 1962, which would be a fitting farewell to Lionel Messi on the international stage if the 39-year-old were to hang up his boots. Here's South American football journalist Tim Vickery.
4: He kept us all in doubt about whether he would be able to play in this World Cup. Could he do himself justice? Well, he clearly has been able to do himself justice. The next one, 4 years' time, he'll be pushing 43. When Argentina do have a game at home, they're one of the many co-hosts of that World Cup, which could be a powerful incentive. But I sense, you know, in the race between the athlete and time, there's only ever one winner.
2: Well, for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரம் கேட்டீர்கள்.
6: கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி. திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலைகளில் என்றும் வாலி. கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளான இன்று பாடலாசிரியர் கவிஞர் கலைமாமணி நெல்லை ஜெயந்தா அவர்களின் அனுபவ பகிர்வுகள்.
7: திருச்சி பண்பலை நேயர்களுக்கு நெல்லை ஜெயந்தாவின் நெஞ்சார்ந்த வணக்கம். வானலைகளில் வாலி என்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் நானும் சந்திக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாள் தமிழ் திரையுலகின் பாடல் உலகத்திற்கு ஓர் கருப்பு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், 4 தலைமுறைகளுக்கு பாடல் எழுதிய கவிஞர், இந்தியாவிலேயே அதிகமான திரையிசை பாடல்களை தந்தவர், திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்று திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்று திரையரங்கத்தில் குடிகட்டியவர் என்றெல்லாம் புகழப்பெற்ற, நம்முடைய இந்திய அரசால் பத்மஸ்ரீ வழங்கி பாராட்டப்பெற்ற காவிய கவிஞர் வாலி நம்மை விட்டு பிரிந்த நாள் இந்த நாள். 2013 இதே நாளில்தான் மாலை

ஐந்து மணி அளவில் இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தார். இன்று அவரை நினைவூட்டுகின்ற வண்ணம் அவருடைய சில பாடல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாலியினுடைய படைப்பு திறன் பற்றி உங்களோடு நான் சொல்லுகிற இந்த செய்திகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழ் திரையுலகில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருந்த பிறகும் ஒரு பாடல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வாலிதான் மிகப்பெரிய உதாரணம் என்று திரை இசை ஆய்வாளர் திருநன்றவூர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்திருப்பார். ஒரு திரைப்பட பாடல் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு வாலியினுடைய பாடல்கள்தான் வரலாற்று உதாரணம் என்று பலர் சொல்கிறார்கள். அப்படி காவியக் கவிஞர் வாலி தந்த சில பாடல்களையும் அந்த பாடல்களில் அவர் கையாண்டிருக்கிற சில சுவையான அம்சங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலில் பூவா தலையா படம். அந்த படத்தில் இலக்கியமயமான ஒரு பாடலை காவியக் கவிஞர் தந்திருப்பார். மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே என்கிற பாடல். ஒட்டுமொத்த தமிழகத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணினுடைய அழகை இந்த பாடலில் வாலி வர்ணித்திருப்பார். இந்த பாடலில் என்ன சிறப்பு இருக்கிறது? எல்லா வரிகளும் இலக்கியமாக இருக்கின்றன என்று நீங்கள் சொல்வீர்கள். அப்படித்தான் இருக்கின்றன. பொதிகை மலையில் புறப்படும் தென்றல், இளையவளே உன் நடையழகோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூல் இலைதான் உன் இடையழகோ, குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளே உன் வடிவழகோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உன் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிலையே உன் செவ்விதழோ, தூத்துக்குடியில் முத்து குவியல் திருமகளே உன் புன்னகையோ என்று வர்ணித்திருப்பார். வேறு என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த பாடலில் ஒரு இடத்தில் கவிஞர் வாலி தான் ஒரு கவிஞர், கவிஞர்களை நேசிக்கும் கவிஞர் என்று காட்டியிருப்பார். இந்த பாடலிலே எல்லா வர்ணனைகளையும் இயற்கையை வைத்து வர்ணித்த கவிஞர் அந்த பெண்ணினுடைய குரலை வர்ணிக்கின்ற பொழுது குயில் போன்ற குரல் என்றுதான் எல்லா கவிஞர்களும் சொல்லுகிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். வாலி என்ன சொல்லுவார்? புதுவை நகரின் புரட்சி கவியின் குயிலோசை உன் வாய்மொழியோ. பார்த்தீங்களா? அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நடத்திய பத்திரிகையின் பெயர் குயில். ஆக குயிலினுடைய ஓசை உன் குரலோசை என்று சொல்லவில்லை, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நடத்திய பத்திரிகை ஆகிய அந்த குயிலின் ஓசையோ என்று சொல்கிறார். இது நீங்கள் கவனித்து பார்த்தால்தான் மற்ற எல்லா வர்ணனைகளுக்கும் இந்த ஒரு வர்ணனை வித்தியாசமாக இருக்கு. ஏனென்றால் தான் ஒரு கவிஞர், புரட்சி கவிஞரை நேசிக்கிற கவிஞர் என்று வாலி காட்டியிருப்பார். வைதேகி காத்திருந்தால் படத்தில் வருகிற ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு என்கிற பாடலில் பாரதிதாசனுடைய வரிகளை பயன்படுத்தியிருப்பார். வாலி எழுதியிருப்பார், கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காதுக்கு அவள் கானக்குயில் என்று ஒரு வரி சரணம் ஆரம்பிக்கும் அல்லவா, பாரதிதாசனுடைய கவிதை அது. கண்ணுக்கு ஒரு வண்ணப்புறா காதுக்கு அவள் கானக்குயில், பெண்ணுக்கு அரசானவளை வந்தால் வரச்சொல், பேச்சுப்படி ஆசை முத்தம் தந்தால் தரச்சொல். இது புரட்சி கவிஞருடைய வரிகள். அதை எடுத்து தான் வாலி அங்கிருந்து சரணத்திற்கு எடுத்திருப்பார். ஆக அதே மாதிரி தான் இந்த பாடலில் அவர் பாரதிதாசனுடைய குயில் பத்திரிகையை பயன்படுத்துகிறார். புதுவை நகரின் புரட்சி கவியில் குயிலோசை உன் வாய்மொழியோ, அந்த பாடலை இப்பொழுது நீங்களும் நானும் சேர்ந்து கேட்கலாமா?

பாடலை ரசித்தீர்கள் அல்லவா? அடுத்து ஒரு பாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகில் வாலியின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். எம்ஜிஆர் கடைசி வரையில், அதாவது படகோட்டி படத்திலிருந்து அதற்கு முன்னால் நல்லவன் வாழ்வான் என்கிற படத்தில் கவிஞர் வாலி எம்ஜிஆருக்கு முதன் முதலாக பாடல் எழுதினார். ஆனால் படகோட்டி படத்திற்கு பிறகுதான் எம்ஜிஆரும் அவரும் இணைகிறார்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் கவிஞர் வாலியை பிரியவே இல்லை. அந்த அளவிற்கு அதிகமான படங்கள் தமிழ் திரையுலகில், 185 பாடல்கள் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆருக்கு. ஏன் எம்ஜிஆர் வாலியை தொடர்ந்து ஆதரித்தார் என்று ஒரு கேள்வி வரலாம். வாலியிடம் இருந்த திறமையை எம்ஜிஆர் மிகச்சரியாக பயன்படுத்தினார். நீங்கள் சில பாடல்களை கவனித்து கேட்டால்தான் அதனுடைய சூட்சமம் நமக்கு தெரியும். ஏனென்றால் தமிழ் திரையுலகில் பழைய பாடல்கள் நன்றாக இருக்கின்றன என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதற்கு முக்கியமான ஒரு காரணம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதை மறக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழ் திரைப்பாடல்களில் தலையிட்ட ஒரே கதாநாயகர் எம்ஜிஆர் தான் என்று தமிழ் திரையுலகினுடைய மூத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் எம்ஜிஆர் வாலியை, வாலினுடைய திறமையை அறிந்து கடைசி வரை பயன்படுத்தி கொண்டார். உதாரணத்திற்கு ஒரே ஒரு பாடலை உங்கள் முன் நான் சொல்லுகிறேன். இதயவீணை படத்தில் திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி என்று ஒரு பாடல், இன்றைக்கும் கிராமங்களில் திருமணம் நடந்து முடிந்ததும் அந்த பாடலைத்தான் ஒலிபரப்புகிறார்கள். அந்த பாடலில் என்ன சூட்சம் இருக்கிறது பாருங்கள். அந்த படத்தினுடைய கதைப்படி அண்ணன் தங்கையை பிரிந்து விடுகிறான், அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறி விடுகிறான். அண்ணன் தங்கையின் திருமணத்திற்கு வருகிறான். அண்ணனாக எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு சாமியார் வேடத்தில் வந்திருப்பார். வந்திருக்க யாருக்குமே குடும்பத்தை சார்ந்தவன் தான் வந்திருக்கிறான் என்று தெரியாது. திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டால் இனிதாக என்று தங்கையை வாழ்த்தி பாடுகிறார் அண்ணன். பாடுகின்ற பொழுது ஒரு தருணம் எப்படி வரும் என்றால், மஞ்சள் குங்குமம் மலர் சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி குடும்பத்தில் ஒருவன் இங்கிருக்க என்றுதான் எழுத வேண்டும் அந்த இடத்தில். ஏனென்றால் எம்ஜிஆர் அந்த இடத்துல அண்ணன் வந்து குடும்பத்தில் ஒருவன், அந்த மீட்டிற்கு அப்படித்தான் எழுதணும், குடும்பத்தில் ஒருவன் இங்கிருக்க. ஒருவேளை என்னை போற ஒரு சாதாரண பாடலாசிரியர் இருந்தால் அப்படித்தான் எழுதுவோம். ஆனால் வாலி எப்படி எழுதுகிறார் பாருங்கள். மஞ்சள் குங்குமம் மலர் சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க. ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் வாலி. இந்த இடத்தில் நல்லவன் என்கின்ற வார்த்தை போட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களில் ஒருவன் இங்கிருக்கேன்னு சொல்லலாம், அதே மீட்டர் தான், ஆனால் நல்லவன் என்று சொல்கிறார். ஆக இப்படி எம்

எம்ஜிஆருடைய பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். அதை எம்ஜிஆர் அறிந்ததால் தான் கடைசி வரை வாலியை அவர் பிரியவில்லை. அதே சரணத்தில் பாருங்கள், அடுத்து எழுதுவார், ஆயிரம் காலம் நாயகன் கூட வாழ்ந்திரு மகளே நலமாக, ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் கண்கள் குளமாக. ஏழை மக்கள் எம்ஜிஆரை நேசிக்க வேண்டும் என்று வாலி கருதுகிறார், அதனால் அப்படி எழுதுகிறார். அது எம்ஜிஆருக்கு தெரிந்ததால் தான். இது ஒரு உதாரணத்திற்கு ஒரே ஒரு பாடல். ஆக ஒரு பாட்டில் எப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி பார்த்து பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்ததால் தான் எம்ஜிஆருக்கு அத்தனை பாடலாசிரியர்கள் இருந்தாலும். அதாவது எம்ஜிஆரே ஒரு முறை சொல்கிறார், எம்ஜிஆர் வாலியை ஆண்டவனே என்று தான் அழைப்பார். ஆண்டவனே, நீங்கள் தான் நடத்துகிற அந்த கட்சியிலே சேர சொல்கிறார். அப்படி சேர்ந்தால் ஸ்ரீரங்கத்தில் உங்களை நான் போட்டியிட வைக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் வாலி கடைசி வரை எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்ற முடிவில் இருந்ததால் மறுத்து விடுகிறார். ஆனால் வாலி எம்ஜிஆருக்கு பாடல் எழுதிய காலகட்டத்திலேயே பாடல் எழுதிய சிலர் எம்ஜிஆர் கட்சியிலே இணைந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை விடவும் வாலிக்கு எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்புகள் அதிகம். காரணம், இப்படி பாடல்களை ஒரு ஒன்றிரண்டு வார்த்தைகளால் எம்ஜிஆருடைய பிம்பத்தை கட்டமைக்கிற அந்த வித்தையை வாலி கையிலே வைத்திருந்ததுதான் காரணம். இதை நினைத்து கொண்டே இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம், வாருங்கள்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானலைகளில் என்றும் வாலி கவிஞர் பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் அனுபவ பகிர்வுகள்.
1: சிவகாமியின் செல்வன் என்று ஒரு படம் 1972 வெளிவந்தது என்று நினைக்கிறேன். அந்த படத்திலே ஒரு பாடல், அதாவது வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிற்கு ஆறுதல் சொல்வதைப் போல அமைந்த பாடல். நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது நேர்காணலிலே வாலி அவர்கள் இந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லி, இந்த பாடலை கேட்டுவிட்டு தூத்துக்குடியிலிருந்து ஒரு பெண் நேராக வாலியை பார்க்க வந்தாராம். இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் நான் நிம்மதி அடைகிறேன் என்று நேரிலே வந்து சொன்னதாக அந்த நிகழ்ச்சியிலே அவர் பதிவு செய்திருப்பார். அப்படி ஒரு பாடல், எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே. இது ஒரு அற்புதமான ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டில் என்ன சூட்சமம் இருக்கிறது, வாலியினுடைய என்ன திறமை பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது வாலி இசையமைப்பாளர்களைப் போல சங்கீத ஞானம் உள்ள ஒரு பாடலாசிரியர். வாலி மறைந்தபோது மூத்த கவிஞர் முத்துலிங்கம் பதிவு செய்திருந்தார் ஒரு செய்தியை. என்ன சொல்லியிருந்தார் என்றால், பாபநாசம் சிவனுக்கும் ஆத்மநாதனுக்கும் பிறகு சங்கீதம் தெரிந்த ஒரே பாடலாசிரியர் வாலிதான் என்று பதிவு செய்திருந்தார். அதுதான், எல்லோருக்கும் இசைக்கு மெட்டுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் உண்டு, ஆனால் வாலி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததால் அவரை சுற்றி நடந்த சங்கீத கச்சேரியின் மூலம் அவர் நிரம்ப தெரிந்து கொண்டார் என்று அவரே பதிவு செய்திருக்கிறார். ஆக எந்த வார்த்தை

வார்த்தையை எந்த இடத்தில் போட வேண்டும் என்பதில் வாலி மிகுந்த கவனமாக இருப்பார். இப்போ இந்த பாட்டில் பாருங்க, ஒரு சரணம் வருகிறது. அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே அன்னையைப் போல் அன்பிருக்கும் அவனிடத்திலே, மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு, கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு. இந்த வரியில் பாருங்க, முதல் வரி எப்படி வருகிறது, இந்த அடையாத கதவிருக்கும் ஆலயத்திலே அன்னையைப் போல அன்பிருக்கும் அவனிடத்திலே, அதை விட்டுருங்க, அடுத்த வரிக்கு வாங்க. மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு. அந்த மகளே அப்படிங்கும்போது அதை பாடலை பாடக்கூடிய எம்எஸ்வி அவர்கள் கொஞ்சம் உயர்த்தி பாடுவார். அடுத்து கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரும்பார். அதாவது அந்த மகரம் வரக்குறதுக்கு நேராக, ஏன்னா இன்னொன்று செய்யலாம், கருணைக்குத்தான் கடவுள் என்று இன்னொரு பேருன்னு கூட சொல்லலாம். அதிலும் பாடலாசிரியர்களிடம் இசையமைப்பாளர்கள் எதிர்பார்ப்பது மகரத்தை விட பாடலுக்கு இந்த நகரம் சுகமாக இருக்கும். கருணைக்குத்தான் கடவுள் என்று இன்னொரு பேரு என்று எழுதலாம். ஆனால் அப்படி எழுதாமல் மற்றொரு பேரு என்று எழுதுவதற்கு இரண்டு காரணம். ஒன்று, மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு என்று மகரத்தில் வந்ததால் அதற்கு ஏற்ற மாதிரி மற்றொரு பேரு என்று போடுகிறார் ஒன்று. இன்னொன்று, கருணைக்குத்தான் கடவுள் என்று இன்னொரு பேரு என்று சொன்னால் அப்போ கடவுளுக்கு ரெண்டு பேர் தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பேரு இன்னொரு பேர், எத்தனையோ பேர்கள் உண்டு கடவுளுக்கு. அவன் கருணையாக இருக்கிறான், அவன் தியாகமாக இருக்கிறான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆக அதனால் தான் மற்றொரு பேரு என்று போடுகிறார். ஆக ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் பார்த்து பார்த்து சிரிக்கிறார் என்பதற்கு இப்படிப்பட்ட பாடல்கள் உதாரணம். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே எவ்வளவு புயலடிக்கிற இதயமும் அமைதி கொள்ளும் என்பதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. வாருங்கள் கேட்கலாம்.

ஆசிரியர்களில் கர்நாடக சங்கீதத்தினுடைய எல்லா ராகங்களையும் பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர் கவிஞர் வாலி என்று நான் நேரடியாகவே இதை அனுபவித்திருக்கிறேன். ஒரு முறை இசையமைப்பாளர் சுந்தர் சி பாபு அவர்கள் வாலியவர்களை பார்க்க வரும்போது ஒரு பாடலை பற்றி ரெண்டு பேரும் விவாதித்தார்கள். அப்பொழுதுதான் வாலி அவரிடம் இருந்த சங்கீத ஞானத்தை நான் நேரடியாக உணர்ந்து கொண்டேன். நானும் இந்த நூற்றாண்டும் புத்தகத்திலும் சரி, அல்லது பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த வாலிப வாலி பேட்டியிலும் பதிவு செய்வார், ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற கழுதை மண்டபத்தில் பாட்டு ராஜு என்கின்ற என் நண்பனிடம் நான் பெற்ற பயிற்சிதான் பல இசையமைப்பாளர்கள் வியக்கிற அளவிற்கு என்னால் எழுத முடிந்தது. அந்த அளவிற்கு அந்த ஸ்ரீரங்கம் மண்தான் என்னை சங்கீதம் தெரிந்தவனாக மாற்றியது என்று பதிவு செய்திருப்பார். பாட்டு ராஜுவை பற்றி நிறைய புகழ்ந்து எழுதியிருப்பார். சரி, அதனால் அவருக்கு என்ன பெருமை கிடைத்தது என்றால், அன்பானவர்களே, தமிழ் திரை உலகத்திலேயே ஒரு பாடலாசிரியருடைய பெயர் இரண்டு தடவை பாடல்களில் சொல்லப்பட்டது வாலியினுடைய பாடல்கள் மட்டும்தான் எனக்கு தெரிந்து. திருக்கழுக்குன்றத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் MGR அறிவித்தார், படகோட்டி படத்திற்கு அவர் எழுதிய பாடலை கேட்ட பிறகு, இனி என் படங்களுக்கு வாலிதான் பாடல் எழுதுவார் என்று MGR அறிவித்தார் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, நேற்று இன்று நாளை என்கிற படத்தில் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்று ஒரு பாடல் வரும். அந்த பாடலை நீங்கள் படத்திலே அந்த காட்சியை பார்த்தால் தெரியும். MGR கைகளிலே ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு பாடல் கவிஞர் வாலி இசை MS விஸ்வநாதன் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை ஆரம்பிப்பார். என்ன காரணம் என்றால், நேற்று இன்று நாளை படத்தில் அந்த முதலில் அந்த சிச்சுவேஷனுக்கான பாட்டை எழுதியவர் வேறொரு பெரிய கவிஞர். அந்த பாடல் MGRக்கு பிடிக்கவில்லை. உடனே வாலியை அழைத்து, அப்பொழுது MGRக்கும் வாலிக்கும் கருத்து வேற்றுமை இருந்த ஒரு நேரம், MGR படத்தின் தயாரிப்பாளர் அசோகனை அழைத்து, இந்த இடத்தில் வாலியினுடைய பாடல்கள் இருந்தால்தான் சரியாக இருக்கும், நீங்கள் நேராக வாலியின் வீட்டிற்கு போய் நாளை காலை ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று அசோகனிடம் சொல்லி அனுப்புகிறார். இதை வாலி அவர்களை பதிவு செய்திருக்கிறார். MGR தலையிட்ட ஒரே பாடல் நேற்று இன்று நாளை படத்தில் இடம்பெற்ற அந்த தம்பி நான் பிடித்தேன் காஞ்சியிலே நேற்று என்கிற பாடல்தான். ஏனென்றால் அந்த பாடலில் என்ன வர வேண்டும் என்று MGR சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒன்று சொல்கிறார், நேற்று இன்று நாளை என்கிற வார்த்தை பாடலில் ஒரு முறை வர வேண்டும் என்று சொல்கிறார். MGR ஒரு முறைதான் நேற்று இன்று நாளை வர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் வாலி இரண்டு இடங்களில் நேற்று இன்று நாளை என்று வருவது மாதிரி பாடலை எழுதியிருந்தார். அது மட்டுமல்ல, MGR சொன்ன அரசியல் கருத்துக்களை அதில் பதிவு செய்திருந்தார். அதனால்தான் MGR அவர்கள் மகிழ்ந்து போய் பாடல் வாலி என்று சொல்லிவிட்டு படத்திலே ஆரம்பித்தார். இதுதான் பின்னணி, வாலியினுடைய பெயர் சொல்லப்பட்டது. அடுத்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, புது புது அர்த்தங்கள் படத்தில் இளையராஜா அவர்களுடைய இசையிலே வாலி எழுதிய பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இந்த பாடலை கேளுங்கள். ஒரு இடத்தில் பாடலை பாடிய SPP அவர்கள், நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி என்று சொல்லிவிட்டு பாடலை நிறுத்தி சபாஸ் வாலி என்று சொல்லுவார். தமிழ் சினிமா சரித்திரத்திலேயே ஒரு பாடலை நிறுத்திவிட்டு அந்த பாடலாசிரியரோட பெயர் சொல்லப்பட்டதாக வரலாறே இல்லை. ஏன் சொல்லப்பட்டது, அதுதான் அங்கே முக்கியமான அம்சம். அதிலும் இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்படி சொல்ல வைத்ததற்கு என்ன காரணம், அதாவது வீணையில் பல வகை இருக்கிறது, மொத்தம் 32 வகைகள் இருக்கின்றன என்று புராணங்கள் சொல்வதாக பதிவு செய்கிறார்கள். ருத்ர வீணை, சாகர வீணை, அப்படி நிறைய ஏகாந்த வீணை, அப்படி அதிலே செஞ்சம் என்பது ஒரு வீணை. அந்த செஞ்சம் வீணை என்ன செய்யுமா, எந்த ராகத்தை பாடினாலும் செஞ்சம் வீணையில் சோகமான ஒலிதான் கேட்குமாம். ஆனால் கர்நாடக சங்கீதத்தில் தோடி என்பது ஒரு சோகமான ராகம், அந்த தோடி ராகத்தை வாசித்தால் இந்த வீணை அதை மங்களகரமான மகிழ்ச்சியான ராகமாக மாற்றி கொடுக்குமாம். அதுதான் செஞ்சம் என்கிற வீணையினுடைய தன்மை. புது புது அர்த்தங்கள் படத்திலே வருகின்ற கதாநாயகன் மனைவியால் கஷ்டப்படுகிறான், மனதிற்குள் அவனுக்குள் சோகம் இருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், நான் சோகமாக இருந்தாலும் உங்களை இசையின் வழியாக சந்தோஷப்படுத்துவேன் என்று அவன் சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் அந்த சரணத்தில் சொல்லுவார், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம், முடிவோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே, மடிமீது துயில சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி. அதை இதுவரைக்கும் ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தில் அவன் பாடுகிறான், நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி என்று தன்னுடைய நிலையை அந்த இடத்திலே சொல்லுகிறான். அதைத்தான் இசைஞானி அவர்கள், ஒரு இசை கருவியை வைத்துக்கொண்டே
ஒரு இசைக்கலைஞனுடைய உள்ளத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக.

இதுவரை தமிழ் சினிமாவில் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வாலி சொல்லிவிட்டார் என்பதற்காக சபாஸ் வாலி என்று சொல்ல வைத்தார். அந்த பாடலை, வாலிக்கு சபாஸ் போட்ட பாடலை கேட்கலாம், பாருங்கள்.

பாடலை ரசித்தீர்களா? மீண்டும் அவருக்கு நாம் சபாஸ் போடலாம். அடுத்து ஒரு பாடல், தசாவதாரம் படத்திலே இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால், அதாவது கவிஞர் வாரியிடத்திலே நான் ஞான தந்தை என்று அவரை கொண்டாடுவேன். கவிஞர் வாரியிடத்திலே இருந்த இன்னொரு சிறப்பு அம்சம், அந்த பாடல் சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளருடைய பெயரோ கதாநாயகன் பெயரோ ஏதேனும் ஒரு அம்சம் இடம்பெற வேண்டும், இருந்தால் நல்லது என்று நினைப்பார். என்ன, நான் கூட ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்னையா நீங்கள் பாட்டு டியூன் வந்தால் உடனே எழுதுவீங்களா ஐயா வேகமானேன். அப்படிலாம் எழுத மாட்டேன். இந்த பாட்டில் நம்ம என்ன புதுசாக பண்ணலாம், ஏன்னா நம்ம நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறோம், அது இந்த பாட்டில் என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா யோசித்து யோசித்து, அதனால தான் இப்போல்லாம் நான் ஒரு பாட்டை கொடுத்தா எனக்கு 15 நாள் டைம் வேணும்னு கேட்குறேன். ஆனால் திரும்ப திரும்ப இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசித்து எழுதுனால தான் அது டைம் கேட்குறேன். வெளியே வந்து சரி பாட்டு கிடச்சிது உடனே எழுதுன்னு எழுத மாட்டேன் என்று சொன்னார். நீங்கள் அவருடைய பாடல்களை பார்த்தாலே தெரியும், அதாவது வந்து இப்போ மைக்கேல் மதன காமராஜன், அதில் ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை என்பது அது இளையராஜாவை நினைத்து கொண்டு எழுதுகிறார் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருக்கிறேன், பத்திரகாளி படத்தில் அந்த டூயட் சாங்கில், கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கண்கள் பட கூடும் என்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமான்னு வரும். அதில் கட்டழகன் என்று சொன்னதற்கு காரணம் படத்தினுடைய கதாநாயகன் சிவகுமார், அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. உண்மையிலே மன்னனவன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமான்னு எழுதலாம், ரொம்ப இயல்பாக இருக்கும் இதை விட, ஆனால் சிவகுமாருக்காக அந்த வார்த்தை. அதே மாதிரி விஜயகாந்துக்கு என்ன ஆசை மச்சான்ல, ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் ஒரு பாட்டு உண்டு இல்லையா, அதை ரொம்ப வாலி சார்கிட்ட விஜயகாந்த் சார் வந்து அதை ரொம்ப சிலாயித்து பேசியிருந்தாலாம். அதில் எழுதுவார், ஊர்சனம் வாழ்த்தும் ராசகுமாரன் உனக்கு ஒரு குறையேது, மாமன் இல்லாத பூமியின் மீது எனக்கு ஒரு துணையேது. அந்த ஊர்சனம் வாழ்

மற்றும் ராசகுமாரன் என்பது விஜயகாந்திற்காக எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை ரொம்ப ரசித்தாராம் விஜயகாந்த். அதாவது நேரிலே வந்துட்டாராம் வாலிசரை பார்க்கறதுக்கு. இப்படி ஒரு வரி, ஏன்னா அவர் மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அந்த வரியை பார்த்து ரொம்ப மகிழ்ந்தாராம். அதே மாதிரி தசாவதாரம் படம், அந்த படத்தில் அந்த பாட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது கமலஹாசன் அப்பா பேர், கமல்ஹாசன் அம்மா பேர் ரெண்டும் சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், நான் ரொம்ப பெரிய ஆள்டா அப்படின்னு வாலிசார் இடத்துல சொல்லுவார். அந்த பாட்டில் பாருங்கள், ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான். அது நீங்கள் இறைவனையும் நினைத்து கொள்ளலாம். கமலஹாசனுடைய அம்மா பெயர் ராஜலட்சுமி, அப்பா பெயர் சீனிவாசன். ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான், சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான், நான் சீனிவாசன் பையன் என்று கதைக்கும் பொருந்தும், உண்மையான வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதில் எழுதுவார், நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் எழுதுவார். ஏன்னா வாலியனுடைய பெயர் ரங்கராஜன், இயற்பெயர். ஆக நான் ராஜனுக்கெல்லாம் நான் ராஜா என்று எழுதுவார். நிறைய பாடல்களில் தன்னை அவர் நிரூபித்திருப்பார். அப்படி ஒரு பாடல் தசாவதாரம் படத்தில் இடம்பெற்ற இந்த வெற்றிகரமான பாடல், வாருங்கள் கேட்கலாம்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானலைகளில் என்றும் வாலி, கவிஞர் பாடலாசிரியர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் பகிர்வுகள்.
1: காவிய கவிஞர் வாலி அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு, எல்லா மதங்களையும் நேசித்தவர் அவர். அதிலையும் ரொம்ப ஒரு வியப்பான செய்தி என்னவென்றால், கவியரசர் கண்ணதாசனையும் காவிய கவிஞர் வாலியையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் திரையுலகின் பாடலாசிரியர்கள் நாங்கள் பார்ப்போம். கவியரசர் கண்ணதாசன் ஒரு சைவராக பிறந்தவர், ஆனால் அவர் வைணவ கடவுள் கண்ணனை வணங்கினார். காவிய கவிஞர் வாலி வைணவராக பிறந்தவர், அவர் சைவ கடவுளான முருகனை வணங்கினார். ரெண்டு பேருக்குள் நிறைய ஒற்றுமைகளும் உண்டு, வேற்றுமைகளும் உண்டு. அது நான் நிறைய சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கண்ணதாசன் மகாபாரதத்தின் பாத்திரம், வாலி ராமாயணத்தின் பாத்திரம், ரெண்டு இதிகாசங்களாக எங்களுக்கு கிடைத்தார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ரெண்டு பேருடைய இயற்பெயருக்கும் கடலுக்கும் சம்பந்தம் உண்டு. வாலியினுடைய இயற்பெயர் ரங்கராஜன், பார்க்கடலில் இருப்பார். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, முத்து கடலில் இருக்கும். அப்படி சொல்லிக்கொண்டே மகிழ்வோம். அதே மாதிரி காவிய கவிஞருக்கு இருந்த சிறப்பு, அந்த எல்லா மதங்களையும் அவர் ஒன்றுபோல் கருதினார் என்பதற்கு, அந்த குங்குமச்சிமிழ் படத்திலே இடம்பெற்ற நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது என்ற பாடலில் அவர் வெளிப்படுத்துவார். அந்த பாடலிலே இன்னொரு அம்சம், காதல் என்றால் என்ன என்பதை இரண்டு வரிகளில் சொல்லியிருப்பார். நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, நீயும் நானும் சேர்ந்து விட்டோம் என்பதை என்ன ஒரு இலக்கியமயமாக சொல்கிறார் பாருங்கள். நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே என்று அவர் எழுதியிருப்பார். காதலி கிறிஸ்துவ பெண், காதலன் இந்து பையன். அப்போ காதலியினுடைய கழுத்திலே சிலுவை இருக்கும், அணிந்திருப்பார்கள். இதை நினைத்து கொண்டு வாலி எழுதுகிறார் பாருங்கள். கீதை போல காதல் மிக புனிதமானது, கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது. பகவத்கீதையையும் சிலுவையையும் எப்படி இணைக்கிறார் பாருங்கள். ஆக இரண்டு மதங்களை சொல்லி இரண்டு மதங்களையும் இரண்டு வரிகளில் இணைக்கிற விதையை இந்த பாடலில் செய்திருப்பார். ஒரு கவிஞன் என்பவன் ஒரு சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட பாடல்கள் தான் உதாரணம். வாருங்கள், இந்த பாடலை கேட்கலாம்.

0: வானலைகளில் என்றும் வாலி நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: காவிய கவிஞர் வாலியிடமிருந்த இன்னொரு சிறப்பம்சம், எல்லா புது இயக்குநர்களும் தங்களுடைய முதல் படத்தில் வாலிசாருடைய பாடல் இடம்பெற வேண்டும் என்று நினைத்தது. மிகப்பெரிய பட்டியலே கொடுக்கலாம். ஏனென்றால் 4 தலைமுறைகளுக்கு பாடல் எழுதிய கவிஞர் என்று நான் சொன்னேன். அதே மாதிரி வாலி ஐயாவிடம் இருந்த மிகச்சிறப்பு, எந்த இயக்குனர் தன்னை தேடி வந்தாலும் உனக்கு பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டு எழுதுவார். தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு எழுதி கொடுப்பார். அது கூட சொல்வார், நான் ஒரு பாட்டு தொழிலாளி, என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாளோ அதை கொடுப்பேன்.

அதில் தெரிவது என் முகம் அல்ல. நீ என் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நான் எழுதிய அவதார புருஷனை படி, பாண்டவர் பூமியை படி. அதில்தான் வாலியின் முகம் தெரியும். இதில் தெரிவது அந்த சினிமாவிற்கு உரியவருடைய முகம் என்று சொல்லுவார். புது இயக்குநர்களுக்கு கவிஞர் வாலியை பிடித்திருக்க காரணம், அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதோ அதை பாட்டிலே கொண்டு வந்து விடுவார். அப்போ பாடல் புதிதாக இருக்கும். மின்வெட்டு நிறைய இருந்தது ஒரு காலகட்டத்தில். அப்போ ஒரு பாடல் எழுதுகிறார், எதிர்நீச்சல் படம். எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது, வாலி சார் சொன்னது என்னிடம், நேற்று அனிருத் வந்திருந்தாயா, அவர் சொன்னது. அவர் மூத்தவர், அதனால் அப்படி சொன்னார். பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், உனக்கு என்ன வயதுன்னு கேட்டேன். அங்கிள், எனக்கு வந்து 21 அப்படின்னு சொன்னாப்ல, உனக்கு 21, எனக்கு 81. இந்த 21 பிடிக்கிற மாதிரி 81 எழுதணும் இல்லையா என்று கேட்டிருக்கிறார். அந்த எதிர்நீச்சல் படத்திலே ஒரு பாடல், மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, ஒரு டூயட்ஸ் தாங்களே. எப்படி எவ்வளோ லேட்டஸ்டாக, அதாவது அங்கே நடக்கிற சம்பவத்தை எப்படி கொண்டு வர பாருங்க. மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போலே வந்தாயே, வாவா என் வெளிச்சப்பூவே வாவா. ஒரு வெளிச்சப்பூ என்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது ஒரு காலகட்டத்தில் மலரே குறிஞ்சி மலரே என்று எழுதியவரும் அவர்தான், பூவெடுத்து வைக்கட்டுமா என்று எழுதியவரும் அவர்தான். இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி என் வெளிச்சப்பூவே என்ற வார்த்தையை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த பாட்டில் சரணத்தில் எழுதுவார் பாருங்க. அதாவது ஒரு இளைஞர் எப்படி எழுத முடியுமோ அப்படி எழுதினார் அவர். ஜப்பானில் விழித்து எப்போது நடந்தாய் கைகால்கள் முளைத்த ஹைகூவே. பாருங்க, ஹைகூ ஜப்பானில் பிறந்தது எல்லாருக்கும் தெரியும். அவன் காதலியை பார்த்து காதலன் பாடுறானா, ஜப்பானில் விழித்து எப்போது நடந்தாய் கைகால்கள் முளைத்த ஹைகூவே, அதுக்காவா ஓ ஜவ்வாது மனதை உன்மீது தெளிக்கும் ஹைகூவும் உனக்கு ஒரு கைப்பூவே. அந்த அப் டு டேட் என்று சொல்வார்களே, அப்படி தன்னை புதுப்பித்து கொண்டே இருந்ததால் தான் காவிய கவிஞர் வாலி அவர்கள் தொடர்ந்து திரையுலகில் கடைசி வரையிலும் உச்சத்திலே இருந்தார். இந்த புதிய பாடலை கேட்கலாம், வாருங்கள்.

0: வானலைகளில் என்றும் வாலி நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: பண்ணையாரும் பத்மினியும் என்றொரு படம். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் இப்பொழுதும் தமிழ் திரையுலகில் நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சமீபத்தில் காவிய கவிஞர் வாலியை வியந்தார். வாலியையாவோடு பணியாற்றியதெல்லாம் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று சொன்னார். பண்ணையாரும் பத்மினியும் படத்திலே ஒரு பாடல் வரும், உனக்காக பிறந்தேனே எனது அழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. அதாவது நினைத்து பாருங்கள், இப்போ முதலில் நான் சொன்ன இதைவேனை படத்தில் இடம்பெற்ற திருநீரை செல்வி மங்கையர்க்கரசி, அந்த பாடலை நான் ரசித்தால் என் குழந்தைகள் இந்த பாடலை ரசிக்கிறார்கள். ஆக எல்லா காலகட்டத்திற்கும் தகுந்தவாறு ரசனைக்கு ஏற்ற மாதிரி எழுத முடியும் இந்த பாடலில் நிரூபித்திருப்பார். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், வாலியவர்கள் பிறந்து வளர்ந்தது ஸ்ரீரங்கத்தில். ஸ்ரீரங்கத்தை ஒரு கிராமம் என்று சொல்ல முடியாது, அந்த அளவிற்கு ஒரு நவ நாகரிகமான இடம்.

0: ஆனால் ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு டூயட்டை, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வயதான தம்பதிகள் பாடுகிற டூயட்டை, அந்த கிராமத்தில் இருக்கிற விஷயத்தை சொல்லுவார். அதில் வரும், என் உச்சி முதல் பாதை வர ஏம்புருச ஆட்சி, ஊர் தெக்கால தான் நிற்கும் அந்த முத்தாலம்மன் சாட்சி. அதாவது முத்தாலம்மன் கோவில் என்பது கிராமங்களிலே இருக்கிறது. எப்படி கிராமத்திலே சொல்வாரோ அந்த தெக்கால இருக்குல்ல, அந்த வார்த்தை பிரயோகம் அதுதான் ஒரு பாட்டிற்கு எப்படி வேண்டும் அதை அப்படி எடுத்து அந்த பாட்டில் பயன்படுத்துவார். அது மட்டும் இல்லை, அந்த பாட்டில் நீங்கள் வார்த்தைகளை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பின்னியிருப்பார் பாருங்கள். ராத்திரி பூத்திரி ஏத்துற வேளையில் அந்த சவுண்டு, அதுதாங்க இசையமைப்பாளர்கள் காவிய கவிஞர் வாலியிடம் மயங்குவது. இதற்குத்தான் அவர்களுக்கு எப்பவுமே இசையமைப்பாளர்களுக்கு சவுண்டு ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூத்திரி ஏத்துற வேளையில் நீங்கள் தானன்ன தானன்ன தானன்ன தானன்ன அதான் டியூனு, அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வார்த்தை போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த ராத்திரி பூத்திரி அதை உட்கார வைப்பது அண்ணன் வாலியினுடைய திறமை. பூவாடை தூக்காதா பூவாளம் தாக்காதா, விடியக்கூடாது என்று காதலர் நினைக்கிறான், விடிஞ்சாச்சுன்னா பூவாளம் வந்துடும். வார்த்தை, அந்த வார்த்தை அழகு வேற, அதுதான் அதுதான் வாலி. ஆக உண்மையிலேயே காவிய கவிஞர் அவர்கள் இன்னும் வானலைகளில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த தமிழ்த்திறன். ஒரு பாடலை எப்படி நெய்ய வேண்டும் என்று என் போன்ற சாதாரணமானவர்களுக்கும் புரிவது மாதிரி சொல்லிக் கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம் என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலியவர்கள். காவிய கவிஞர் வாலியவர்கள் உலாவிய இந்த மண்ணில், காவிய கவிஞர் வாலியவர்கள் உட்கார்ந்து பணியாற்றிய இந்த வானொலி நிலையத்தில் அவரை பற்றியே நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிலையத்திற்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலைகளில் என்றும் வாலி. கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளான இன்று பாடலாசிரியர் கவிஞர் கலைமாமணி நெல்லை ஜெயந்தா அவர்களின் அனுபவ பகிர்வுகள்.

9:15 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது இனிய ராகம். நாள் முழுவதும் ஓடியாடி களைத்திருப்பீர்கள். இப்போது அந்த அலைச்சல்களை எல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு இசையோடு உங்களை நீங்களே மீட்டெடுக்க வேண்டிய நேரம். இசை என்பது காற்றின் மொழி. சொற்கள் இல்லாத இடத்திலெல்லாம் ராகங்கள் பேசத் தொடங்குகின்றன.

9:40 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியில். இதயத்தின் துடிப்பும் இசையின் தாளமும் ஒன்றாய் இணையும் போதுதான் வாழ்வு இனிக்க தொடங்குகிறது.

இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 9:25 நிமிடங்களை கடந்து இது இனிய ராகம். இனிய ராகத்தின் அடுத்த பாடலுக்கு மௌனத்தின் மடியில் பிறக்கும் மெல்லிசை நம் மனதில் பார்த்த மரக்கத்தை செய்யும் மருந்தாக மாறுகிறது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மௌனத்தின் மடியில் பிறக்கும் மெல்லிசை நம் மனதின் பாரத்தை மறக்க செய்யும் மருந்தாய் மாறுகிறது. பாடல் என்பது வெறும் வரிகள் அல்ல, நாம் தொலைத்த நினைவுகளின் மீண்டும் தேடித்தரும் ஒரு பயணம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நிறம் உண்டு. கவலைகளை நீக்கி கனவுகளை தீட்டும் வர்ணங்கள் அவை. பாட்டுக்கு மொழி தேவையில்லை, அன்பும் இசையும் தெரிந்த இதயம் இருந்தால் போதும், அது எல்லா இடத்திலும் கசியும்.

இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் 9:47 நிமிடங்களை கடந்து இனிய ராகம் நிகழ்ச்சியோடு மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் அழகான நினைவுகளை சீண்டி பார்க்கும் ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 9:53 கடந்து அடுத்ததாக அழகான பாடல் இனிய ராகத்தில் இதோ.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக நாளை காலை 7:35 தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி அவர்கள் வழங்கப்பெறும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் ஜெயகாந்தன் அவர்களின் குருபீடம் சிறுகதையின் நிறைவு பகுதியும் கேட்கலாம். பனிரெண்டு சூரியகாந்தி நிகழ்ச்சியில் மிஸ்டர் சிதம்பரம் பிஇ நாடகம், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன். பதினைந்திற்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ஆட்டுப்பண்ணை அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் மேட்டூர்.